அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு தான் தானே.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 15 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம், ஆவணி மாதம் 20 நாள் 2026 ஆண்டு, ஆகஸ்ட் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலைப்பொழுதில் நமது குமரி பண்பலை 101 இப்போது நாம் வந்தே மாதரம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தமிழில் தித்திக்கும் அமுதமாய் தெண்டலில் தவழ்ந்து வரும் இனிய நாதமாய் நாம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நேயர்களே, இப்போது நாம் நம்ம குமரி பண்பலை 101 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள்.

0: 35 சேவை செய்திகள், 70 இன்றைய குறுஞ்செய்தி, 75 தென்குமரி தேனலையில் திரை இசை, பொது அறிவு வினா விடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மற்றும் 5 மணி. 8-2 தொடரும் தென்குமரி தேனலையில். வடசேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் இடம்பெறும். 9:02 வசந்த அளிப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை வழங்கும் இளைய பாரதம். இதில் பேசுவது நான் ஆர் தனிஷ் அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்ப்போம் குறித்து தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். 12:55 திரைசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? தூக்கத்தின் முக்கியத்துவம். 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் குறுந்தன்கோடு வட்டார குழந்தை திட்ட அலுவலர் டி ஆர் திருமுருக பொன் பகவதி அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். 1:55 2:15 திரை இசை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has urged young Indians to dream even bigger than previous generations and build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. Mr. Modi said, "Today, Indians are leading the top companies of the world, so why can't companies built by Indians lead the world?" The Prime Minister was addressing centenary celebrations of Sri Ram College of Commerce at Delhi University yesterday evening. Mr. Modi said, "India's 7.8% quarterly growth amid global uncertainty reflects its economic strength." He said, "India has come a long way from policy paralysis to policy dynamism." He said, "The world is watching India become the fastest growing major economy."
2: Duniya Bharat ko fragile 5 bata rahi thi. Aaj duniya Bharat ko fastest growing major economy banne se hue dekh rahi. Abhi hafte bhar mein hi Bharat ki economy ko lekar kai sari positive khabrein aayi. 7.8% quarterly growth ne desh ka josh badhaya hai. और इसी बीच जापानीज क्रेडिट रेटिंग एजेंसी ने भारत की रेटिंग अपग्रेड कर दी है. ये 7.8% की ग्रोथ भी ऐसे समय में आई है जब वेस्ट एशिया का युद्ध चल रहा है.
1: Presenting hard economic data to counter persistent critics, the Prime Minister detailed that between April and June, electricity production increased by 9%. Mr. Modi said overall vehicle sales surged by over 20% during the period, driven by 20% growth in two-wheelers and nearly 30% in three-wheelers. He stressed that an 8% increase in steel and cement consumption proves that construction, housing and commercial activity are expanding rapidly. Mr. Modi shared that smartphone exports now exceed 2.5 lakh crore rupees, while domestic defense production has hit an all-time high of nearly 2 lakh crore rupees. Contrasting past struggles with today's achievements, the Prime Minister emphasized that terrorism has been defeated with armed forces confidently striking enemies in their own homes and peace restored from Jammu and Kashmir to the northeast. President Draupadi Murmu has appointed Dr. Dinesh Sharma as the Lieutenant Governor of the Andaman and Nicobar Islands. Dr. Sharma will succeed Admiral Devendra Kumar Joshi, retired, who was serving as Lieutenant Governor of the Islands since October 2017. Dr. Sharma is presently a Rajya Sabha MP from Uttar Pradesh and has also served as Deputy Chief Minister of the state. Union Home Minister Amit Shah arrived in Goa last night on a three-day visit, during which he will chair the 28th meeting of the Western Zonal Council. Today, he is scheduled to chair a Home Ministry meeting.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் ஆழ் மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு தமிழுக்கு உன் கவிதைகளே வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது. இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அலைவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிக சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசரர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இக்குறளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை ஐயம் திரிபர கற்பானாக, அவ்வாறு கற்றானாயின் கல்வியில் கற்றவாறு நடந்து கொள்வானாக. கற்பது மட்டும் கல்வி அல்ல, கற்ற வழி நடக்க வேண்டும். நம் சொந்த காலில் நிற்க வைப்பது கல்வி என்பதை உணர்ந்ததால் தான் துணைக்கால் எழுத்து இல்லாத குறளை அமைத்துள்ளார் வள்ளுவனார். எனவே கல்வியின் சிறப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

ரம்யமான காலை பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேர்களே, இன்று பிற்பகல் முதல் இரவு வரை நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். இதில் ஒருவரை அவரது ஒரு தவறை வைத்து மதிப்பிடலாமா? நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வானிலை அறிக்கை தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இரவு 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் BR சிவக்குமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவருக்கு ஒரு சிந்தனை, செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடக்கு சூரன்குடி S சுடலைமணி அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் தோட்டக்கலை பயிர்களின் மாவு பூச்சியை கட்டுப்படுத்துதல் தகவல்களை தருகிறார் அகசீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் வி ஆறுமுகம் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை, 8:30 திரை இசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை, 10:00 ரவிவாசரி அகில பாரத சங்கீர் சபா, இதில் NR பிரசாந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது காலை 6:17. ரம்யமான காலை பொழுதில் ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
1: குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறு போல் உயர்ந்து.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் செய்கின்ற குற்றம் வானத்து நிலாவின் களங்கம் போல பளிச்சென பலரறிய தெரிந்துவிடும். குறள் எண் 957 அதிகாரம் குடிமை.
2: காலை வேளையில் மனம் விரும்பும் இனிமையான பக்தி பாடல்களுடன் உலாவர்கின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நம்ம குமரி பண்பலை 101 இருந்து பக்தி மாலை விளம்பரத்தை தொடர்ந்து
3: தடைகளை தாண்டி

0: வாழ்க்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: கற்கண்டை ருசித்தவன் கருங்கல்லை விரும்ப மாட்டான். இறைவனை அறிந்தவன் மற்றதை விரும்ப மாட்டான். இறைவனை அறிந்தால் கவலை துன்பம் நேராது. ராமலிங்க அடிகளாரின் சிந்தனை வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடலை இப்போது கேட்கலாம்.

நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கட்டும். உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருக்கிறேன். இந்த சங்கீத மொழியுடன் பக்தி மாலையில் இனி வருவது மின்மினி பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 6:32. நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலை பாடியவர் ஹலன் சத்யா.

செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எண்ணத்தை தூய்மைப்படுத்துவோம், நம் எண்ணங்களை அழகாக்கிக் கொள்வோம், நம் வாழ்க்கையை இறைவன் அழகாக்குவார். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்திமாலையில் அடுத்து எஸ் சரளா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

இன்று காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், தொடர்ந்து 7:05 முற்றத்தில் இன்று, அதனை அடுத்து 7:10 அரபுகளின் குறும்புகள் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர்,

0: உடல்நலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநல திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2,000-க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5,00,000 ரூபாயிலிருந்து 25,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வால்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவு கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும், சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.
0: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்

0: இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம்

ஆணையராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: துணிகள் அழகாய் படந்திருக்க செல்லண்டு தண்டரசிருக்கும் ரம்யமான காலைப்பொழுதில் நாம கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 3, 4, 6 ஆகிய தேதிகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C 35°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C 25°C ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி செப்டம்பர் 5 வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான மண்புழு உரம், பூச்சி விரட்டிகளான பஞ்சகாவியா, மீன் அமிலம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன், தேன் நெல்லிக்காய், சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, தூய மல்லி, சிவன் சம்பா, ரத்த சாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமி மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், உணவு காளான் வகைகள், சத்து மாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெறுமாறு நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால் நெல் கழை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் இது வால் நெல் என்று அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களை கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால் நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாகவும் பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும்

0: சிரமமாக உள்ளது. இந்த களைநெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலைகளிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. வாழ் நெல்லினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால்தான் வாழ்நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வாழ்நெல் வளரச் செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசேட் களை கொல்லி 10 லிருந்து 15 மில்லிலிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களைநெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவியை கொண்டு விதைக்கும் போது வாழ்நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களைநெல் விதைகள் சாதாரணமான நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களைநெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களைநெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம்.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ரம்யமான காலை பொழுதில் நமது குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
2: வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடி மலைவாழ் கிராமமான புறாவிளை காணியின மக்களின் நீண்டநாள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை, மாவட்ட ஆட்சியர் தகவல். காவல்துறை சார்பில் கன்னியாகுமரியில் மாரத்தான் போட்டி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அரசுடைமையாக்கப்பட்ட வாகனங்கள் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் வரும் 9ஆம் தேதி ஏலம், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் பொன்மனை பேரூராட்சிக்குட்பட்ட புறாவிளை பகுதியில் உள்ள கடைக்கோடி மலைவாழ் காணியின மக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேற்று சந்தித்து அவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நேரில் கேட்டறிந்தார். குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, சோலார் வசதி, தடையில்லா மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக நிறைவேற்ற கோரி வந்ததால் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்திட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அவர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்த ஊரக வளர்ச்சி முகமையின் கீழ் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு கடன் வழங்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. மேலும் புறாவிளை பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்காக அப்பகுதியில் பகுதி நேர நியாய விலைக்கடை அமைக்க வேண்டும் என்று கூறியதோடு மணலோடை வலியவிளை பகுதிகளில் உள்ள மலைவாழ் கிராம மக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர், மாவட்ட ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர், மாநில வன உரிமை கண்காணிப்பு குழு உறுப்பினர் மற்றும் பல அலுவலர்களும் காணியின மக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடையே உடல்நலம், சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் காவல்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நேற்று முன்தினம் காலை கன்னியாகுமரியில் நடைபெற்றது. அரசு விருந்தினர் மாளிகை எதிரே திருவள்ளுவர் வளைவு முன்பிருந்து மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடக்கி வைத்தார். 10 கிலோமீட்டர் வரை நடைபெற்ற ஆண்கள் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்களுக்கும், 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற பெண்கள் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்த வீராங்கனைகளுக்கும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.

0: இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 3 வயது சிறுமி முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் பறக்கும் படை தனி வட்டாட்சியரால் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் 1955(6)ன்படி கைப்பற்றப்பட்ட பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்ட 44 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடமையாக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் கோரப்படாத 44 வாகனங்கள் கல்குளம் வட்ட வழங்கல் அலுவலக வளாகத்தில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்ட திறந்த முறை பொது ஏலம் வருகிற 9ஆம் தேதி அன்று கல்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து முற்பகல் 11 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் ஏல தேதிக்கு 3 தினங்களுக்கு முன்பாக வாகனங்களை பார்வையிட்டுக் கொள்ளலாம். ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் முன் வைப்புத் தொகையினை ஒவ்வொரு வாகனத்திற்கும் செலுத்தி ஏலத்தில் கலந்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிகபட்ச ஏலதாரர் என அறிவிக்கப்பட்ட நபர் அவர் கோரிய தொகைக்கு உரிய சரக்கு மற்றும் சேவை வரியினை ஏலத்தொகையுடன் சேர்த்து செலுத்த வேண்டும். ஏலத்தில் கலந்து கொள்பவர்கள் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையினை கொண்டு வர வேண்டும் என மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு அலுவலர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
0: விரிந்து வந்த விடியல் மலர் வியந்தபடி இதழ் விரிக்க புலந்தைந்த நாள் புத்துணர்வுடன் அமையட்டும். மகிழ்ச்சியுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
8: பொதுவா சிறுதானிய பரப்புரைதான் பண்ணுவாரு, இது என்ன வித்தியாசமாட்டு நிறைய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்த மாதிரில போட்டிருக்காரு. குறிப்பா கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், திருமண மண்டபங்கள், வணிக நிறுவனங்கள், விடுதிகள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரிப்பட்ட இடத்துல உள்ள அங்கத்தினரெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. தலைப்பும் கூட பெரிய எழுத்துல திடக்கழிவு மேலாண்மையில போட்டிருக்காரு. ஏய், கீழே உள்ள குறிப்பை பார்க்கும் போது என்ன சந்தோஷமா இருக்கு, என்ன சந்தோஷமா இருக்கு. அதை ஒண்ணு படிச்சு பாத்துருவோமே. பின் குறிப்பு, இந்த பரப்புரைக்கு பின் வரக்கூடிய அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்படும். ஆஹா, ஏய், டேட் வேற இன்னைக்குல போட்டிருக்கு. நேரத்தை பாப்போம், நேரத்தை பாப்போம். மாலை 6 மணி, இப்ப 4 தானே ஆகுது. எப்படியும் இப்ப போனா அண்ணன் ஸ்டேஜில தட போடற வேலைகள் செஞ்சுட்டு தான் இருப்பாரு. அவருக்கு ஒத்தாசை பண்ற மாதிரி அப்படியே நின்னோம்னா சாயங்காலத்துக்கும் நாளைக்கும் சேர்த்து கட்டிட்டு போயிடலாம். போம் போம். ஏனே திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க போட்டிருக்கிறத பாத்தீங்கன்னா மருத்துவமனை, தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனம், மருத்துவமனைகள், இப்படி முக்கியமான அங்கத்தினரை மட்டும் வரவழைச்சிருக்கீங்களே, அப்ப என்னென்ன காரணம்?
9: ஏ தம்பி, என்னப்பா பேசுற? ஏ, இந்தியா வந்து தூய்மையான ஒரு பாரதமா திகழணும் அப்படின்னு சொன்னா ஒருக்கை தட்டினா ஓசை கிடைக்குமாப்பா.
8: எப்படினே வரும்?
9: எப்படி வரும்னு வார்த்தை வருதா? அதுக்காக தான் பாமர மக்கள்கிட்ட கருத்துக்களை எடுத்து சொல்லுவதற்காக பஞ்சாயத்து நடைமுறை அப்படிங்கிற ரீதியில அவங்க திடக்கழிவு மேலாண்மையை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அண்ணனை பொறுத்த அளவுல மத்திய அரசு கூட ஒரு தாக்கீது தந்திருக்கு. உயர்தர நிறுவனத்தை சேர்ந்த அங்கத்தினர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட விழிப்பு ஏற்படுத்த மாதிரி அண்ணனமாய் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஒரு 20,000-30,000 பேருக்கு பயிற்சி தந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அதனுடைய தாக்கம் தான் கிராமத்தில்
10: தகவலை சொல்லும் போது அப்படியே

0: குறிப்பெடுத்து அதை செயல்படுத்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஒரு விழா ஏற்பாடு.
1: அதெல்லாம் சரிதாமனே, நீங்க இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை நகரத்துல பண்ணாம ஏன் கிராமத்துல பண்றீங்க?
0: இந்த கிராமம் தூய்மை இந்தியா திட்டத்துல முதன்மையா திகழக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தை முன்மாதிரியா வச்சுதான் அவங்களுக்கு கருத்துக்களை சொல்ல போறேன். பாரு, இந்த கிராமத்துல பசுமையான கிராமமா இருக்கு. எங்கேயாவது குப்பை கூளங்கள் குயிஞ்சு கிடக்கா பாரு. இந்த மாதிரியான பசுமையான நிழலாடக்கூடிய பகுதியில அவங்களுக்கு ஒரு விழா ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த விழால சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படியே மனதுல பதிஞ்சு நம்மளும் இதே மாதிரி சுத்தமா விழிப்பா செயல்படணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படும்ங்கிற நம்பிக்கையில தான் அண்ணன் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். தம்பி, ஒண்ணு பண்ணா அந்த கியூ ஒண்ணு ஒழுங்குபடுத்தி விடலாமாப்பா?
1: ஏனே கண்டிப்பா செய்யறோம்னே, நீங்க சொல்லி தட்டுவானே. ஏனே முதல்ல இந்த திடக்கழிவு மேலாண்மை என்ன அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
0: திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது மக்கும் குப்பை மக்காத குப்பைய பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவமான நடைமுறை தான். வருங்கால சந்தையினருக்கு வழிகாட்டுற மாதிரி நம்ம திகழணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான். என்ன திட்டம் சொல்லு பாப்போம்.
1: திடக்கழிவு மேலாண்மையானே கண்ணா, இங்க வரக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உள்ளவங்களெல்லாம் எல்லாம் பெரிய ஆட்களாகும். கையெழுத்து போட்டதும் அப்படியே போய் இருக்கையில அமர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணு. டீ எல்லாம் உட்கார்ந்த பிறகு குடுங்கடே. அண்ணன் எங்க உடல் உழைப்பு வேர்த்து வெறுவெறுக்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு டீ கொடுக்காம பொருடே. நீங்க உள்ளவங்களை பாரு, நான் போய் அண்ணனை பாத்துட்டு வரேன். ஏனே பரப்புரையில போய் என்ன சொல்ல போறீங்க?
0: மக்குங்குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட ஈரக்கழிவு உலர்கழிவு சுகாதார கழிவு சிறப்பு கவனிப்பு கழிவு இதெல்லாம் பிரிச்சு கொடுத்து திடக்கழிவு மேலாண்மையை நீங்க பின்பற்றணும். அப்பந்தான் நம்ம நாடு வந்து சுத்தமாகும். நாடு சுத்தமானா மக்கள் நல்வாழ்வு பெறுவாங்க அப்படிங்கிற தகவல்களை மேலோட்டமா பேசுற மாதிரி அழுத்தமா சொல்ல போறப்பா.
2: முற்றத்தில் இன்று

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் இப்பொழுது காலையில் 7:11 ஆகியாச்சு. விடிந்த பொழுதில் நீடித்த மகிழ்வாய் இன்பங்கள் மலர்ந்து இதமாய் தொடர்ந்து வாழ்க்கை வளம் பெறட்டும். எப்போதும் நல்லெண்ணங்களை கேட்போம், மகிழ்ச்சியுடன் கேட்போம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரலை நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.

0: ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங்ல அழகான ரைம்ஸோட ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ண செல்ல தேவதையோட பேர் என்ன? நானிட்டா லாரா. பேரு கேக்குறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. யார் வச்சாங்க?
1: அம்மா அப்பா.
0: அவங்களோட பேர் என்ன?
1: Hi everyone, I am 10th office hold. My dad is Leo Prashant. He is an assistant professor. My mom is Jemima. She is a speech therapist. I have a little brother named Astro Ladian. I am happy to be here. Thank you.
0: Program la சூப்பரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு யார் மேக்கப் பண்ணி விட்டாங்க?
1: அம்மா.
0: அம்மாவா? உங்களுக்கு அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்குமா? என்ன படிக்கிறீங்க செல்லக்குட்டி?
1: பிரீகே.
0: பிரீகேசி படிக்கிறீங்களா? சரி, நம்ம லாரா வந்து ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: நான் போலீஸ் ஆக போறேன்.
0: போலீஸ் ஆக போறீங்களா? சரி, இப்ப நீங்க ஃபியூச்சர்ல போலீஸ் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
1: திருடன் அடிப்பேன்.
0: அப்படியா? நீங்க ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின்

0: நேற்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசிகளி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். சிறுவர்களை உங்களுக்காக கூட சூப்பரான ஒரு நேரலை நிகழ்ச்சி இருக்குது. காலையில 10:30 சிறுவர் குரல். இந்த நிகழ்ச்சியில நீங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், திருக்குறள், கவிதை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தனித்திறமைகள் எதை வேணாலும் நீங்க வெளிப்படுத்தலாம். முற்பகல் 11:02 எக்ஸூர், இதில் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இருக்குது. கேட்கக்கூடிய பொதறிவு கேள்விகளுக்கு நேரலையில் பங்கேற்று விடை சொல்லி மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் 100 விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு, சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பு அளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3 மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவழியில் 2 திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு

0: முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜெரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனையடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்புக் குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகில் உள்ள சியாஃப்ரூஸ் பேசியிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான்

பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளி கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இதில் விரித்த விடியல் மலர் இளம்பொழுதாய் மலர்ந்திருக்க, இனிய நாளாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று இனிதுடனே புலந்திருக்க, இதயங்களில் மகிழ்வுட்ட இன்பத்துடன் கேட்டு மகிழ்வும். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. நேர்களே, நம்ம குமரி பண்பலை 101 இப்போது நாம் சேவை செய்திகள் கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலிமான சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6:00 தீபாராதனை, இன்று இரவு 8:00 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 5:00 திருப்பள்ளி எழுச்சி, நாளை காலை 6:00 தீப ஆராதனை.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 821 பணியிடங்களுக்கான குரூப் 2-2A தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 9 ஆகும். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி தமிழ்நாட்டில் உள்ள 1516 பணியிடங்களுக்கான SBI தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. TNPSC 2-2A தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் அடங்கிய தேர்வு தொடர் நடத்தப்பட உள்ளது. மேலும் SBI தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நாளை தொடங்கப்பட உள்ளது. IBPS போன்ற இதர வங்கி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இப்பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களைக் கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. மேலும் இத்தேர்வுகளுக்கு தயாராக தேவையான அனைத்து புத்தகங்களும் தன்னார்வை பயிலும் வட்ட நூலகத்தில் உள்ளன. மாணவர்கள் சுயமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் ஸ்டடி ஹால் வசதியும் உள்ளது. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான மென் பாடக்குறிப்புகள் https://tamilnadu-careerservice.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் போட்டித் தேர்வுகள் குறித்த தகவல்களை பெற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற டெலிகிராம் சேனலில் இணையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர்

0: அருண் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டோம்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் இப்பொழுது காலை 7:30.

0: நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே.
1: தங்களுக்காக சில பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன்.
2: பரிசா? பரிசு என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பரிசுகள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எங்கே அந்த பரிசுகள்?
1: இதில் இருந்துதான் வரப்போகிறது பரிசுகள்.
2: என்ன அற்புத விளக்கை எடுத்து வைத்திருக்கிறேன்! இந்த விளக்கா எனக்கு பரிசு தரப்போகிறது?
1: இல்லை இல்லை இல்லை மன்னா, இந்த விளக்கில் இருக்கும் நமது ஜூனோ தான் பரிசுகளை தரப்போகிறது. அற்புத விளக்கை எடுப்போம், தேய்ப்போம்.
2: ஜூனோ, இத்தனை நாட்கள் நீ எங்கே சென்று விட்டாய்?
3: ஏழு கடல் கடந்து ஏழு மலை தாண்டி இருக்கும் எனது பாட்டன் பூதத்தை பார்க்க விடுமுறையில் சென்றிருந்தேன்.
2: நீ ஏன் ஒரு பூதம்? உனக்கு ஒரு பாட்டன் பூதமா? ஆமாம், எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறாய்? ஆஹா, எல்லா பரிசுகளும் எனக்கே? எனக்கா? எல்லா பரிசுகளையும் பட்டு துணிகளால் மூடி வைத்திருக்கிறார்கள். என்ன இருக்கிறது? இதன் உள்ளே சென்று பார்ப்போம். என்ன, இதில் ஒரு சட்டை இருக்கிறது, இது ஒரு சாதாரண உடை. இதில் என்ன ஆச்சரியப்பட இருக்கிறது?
1: அண்ணா, அடுத்த பரிசு பொருளை திறந்து பாருங்கள், இதற்கான விடை அதில் இருக்கிறது.
2: சரி, திறந்து பார்த்து விடுவோம். இது என்ன கருமையான பழுப்பு நிறத்தில் இருக்கிறது? பனங்கு தானே இது?
1: இல்லை மன்னா, இது பனம் பழம்.
2: அட, இது நமது தமிழர்களின் பாரம்பரிய உணவுப் பொருள் ஆயிற்றே. இந்த பனப்பழத்தின் சாறை எடுத்து அதில் ராஜமாதா பணியாரம் செய்து தருவார்கள். நான் அதை சிறு வயதில் சாப்பிட்டிருக்கிறேன்.
1: ஆனால் மன்னா, இப்போது யாரும் இதை சீண்டி கூட பார்ப்பதில்லை. கேரட்டில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்தை விட பப்பாளியிலும் மாம்பழத்திலும் இருக்கும் வைட்டமின் சியை விட பனம்பழத்தில் அதிக அளவு வைட்டமின்கள் இருக்கின்றன. பனம்பழத்தின் சாறு சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். சர்க்கரை நோயாளிகள் கூட பனம்பழத்தை சாப்பிடலாம் தாராளமாக.
2: அதெல்லாம் சரிதான் மந்திரியாரே, ஆனால் இப்போது பனை மரங்கள் மிகவும் குறைந்து விட்டன. பனம்பழத்திற்கு எங்கே போவது?
1: இதற்கான விடையும் இதில் இருக்கிறது.
2: நானும் ஆரம்பத்தில் இருந்து பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். விடை இருக்கிறது, விடை இருக்கிறது என்கிறேன். ஆனால் உள்ளே உடைதான் இருக்கிறது. இந்த பனம்பழத்திற்கும் ஆடைக்கும் என்ன சம்பந்தம்?
1: மன்னா, இந்த உடை பனம்பழ நாரிலிருந்து தயாரிக்கப்பட்ட உடை, அதுதான் சம்பந்தம்.
2: இதுவரை நான் வாழை நாரிலிருந்து தயாரிக்கப்பட்ட உடை, சணலிலிருந்து தயாரிக்கப்பட்ட உடை என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன புதுசாக இருக்கிறது?
1: மன்னா, இது புதுசுதான் மன்னா. ஒரு பட்டதாரி இளைஞரின் கண்டுபிடிப்பு இது. கோவையை சேர்ந்த இந்த இளைஞர் இத்தனை சத்துக்கள் நிறைந்த பனம்பழத்திலிருந்து சாறை எடுத்த பிறகு மீதமாகும் பன்னம்பழ நாரில் இருந்து இந்த உடையை தயாரித்து
2: காட்டியிருக்கிறார். ஆமாம், இந்த இளைஞருக்கு பனம்பழ நாரில் இருந்து உடைகள் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி ஏற்பட்டிருக்கும்? தெரிந்து கொண்டால் நாமும் இது போல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம்.
1: ஆமாம், அரசன் இருக்கும் வேலைகளே செய்ய மன்னருக்கு நேரம் இல்லை. இதில் விஞ்ஞானியாக மாறப் போகிறார்.
2: என்ன கூறினீர்?
1: இல்லை மன்னா, மன்னா, இந்த இளைஞர் கூறுவதெல்லாம் பனை மரங்கள் இப்போது வளர்க்கப்படுவதில்லை. இருக்கும் பனை மரங்களையும் வெட்டி அடித்து வருகிறார்கள். ஆனால் பனை மரத்தின் அடி முதல் நுனிவுரை அவ்வளவோ நல்ல பயன்கள் இருக்கின்றன. அழிவிலிருந்து காப்பாற்றவும் பனை மரத்தை வளர்ப்பதை ஊக்குவிக்கவும் அவர் இந்த மாற்று யோசனையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
2: இந்த அற்புதமான சிந்தனைக்கு சொந்தக்காரர் யார்?

0: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தின் அருகே உள்ள விருப்பாச்சி என்ற பகுதியை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் சுரேஷ்குமார். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டே அடுத்த தலைமுறைக்கு பனை தொழிலை எடுத்து செல்ல வேண்டும் என்று கருதி பனை மரத்திலிருந்து விழும் பனம் பழங்களை எடுத்து அவற்றில் இருக்கும் நாரிலிருந்து துணியை நெய்து நிரூபித்து காட்டியிருக்கிறார்.
1: ஆடடா ஆடடா, இது அல்லவோ சேவை! இது போன்ற சேவைகள் தான் நமக்கு தேவை. பனை மர நாரிலிருந்து செய்யப்பட்ட உடைகளுக்கு ஆர்டர் கொடுத்து விடுங்கள். மாற்றத்தை உருவாக்க சிந்திக்கும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தினார் இந்த 73 இளையேச்சி மன்னர் என்று வரலாறு பேசட்டும். என்ன கூறுகிறீர்?
0: இன்றைய குறுஞ்செய்தி.

அன்பான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள ஆரம்பமாயாச்சு. தென் குமரி தேனலை புத்துணர்வன் புலந்த காலை பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள், பொதுறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும் செய்தி சுருக்கம், நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள், அப்புறமா நெல் விலை விவரம், அணைகளில் நீர்மட்ட விவரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான பல தகவல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய நமது தென்குமரி தேனலையில். தேன் சுவையாய் இப்பொழுது இன்றைய பொதறிவு கேள்வியே இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? புத்தகங்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் விருப்பமான ஒண்ணுங்க. பக்கங்களை புரட்டும் போதே மணக்கும் பூக்கள் போன்றவைதான் புத்தகங்கள். காகிதத்தில் உறங்கக்கூடிய காலங்களை கண் விழிக்க வைக்கும் மந்திரம் போன்றவை புத்தக வாசிப்பு. கையில நமக்கு பிடித்த ஒரு புத்தகம் இருந்தால் தனிமை கூட சுகமாகும், உண்மையான வழி துணையாகும். நம்முடைய வாழ்க்கையில புத்தகங்களுடைய முக்கியத்துவத்தையும் வாசிப்பினுடைய ஆர்வத்தையும் போற்றக்கூடிய வகையில ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்தின் 6ஆம் தேதியே தேசிய புத்தக வாசிப்பு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. புத்தகங்கள் நம்மை புதிய உலகத்துக்கு அழைத்து செல்லவும், புதிய விஷயங்களை கற்பிக்கவும், அடுத்தவங்க கூட நம்மளை இணைக்கவும் வாசிப்பினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தக்கூடிய வகையில தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது. இவ்வளவு சிறப்புமிக்கக்கூடிய இந்த நாள்ல இன்றைய பொதறிவு கேள்வியில புலமை மிக்க ஒரு எழுத்தாளர் பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வீதியோர் நீதி கிழார் என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படும் தமிழ் சான்றோர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை. வீதியோர் நீதி கிழார் என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படும் தமிழ் சான்றோர் யார்? இன்னைக்கு இந்த தமிழ் சான்றோருடைய பிறந்த தினமும் கூட. யார் அந்த தமிழ் சான்றோர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப நமக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கமலஹாசனின் வரிகளில், ஏஆர் ரகுமானின் இசையமைப்பில், வைஷாலி, சத்யஸ்ரீ கோபாலன், ஆர் கே ஆதித்யா குழுவினர் குரல்களில் தங்க் லைஃப் திரைப்படத்தின் பாடல். பாடல் கேட்டிடலாம், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பம்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர் சுங்கான்கடை நாகர்கோவில். கால் 8870198870.
0: காற்று சுகந்தமாய் வருடம் ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென் குமரி தேனலை கேட்டு இருக்கோம். தேனலையில இப்ப இன்றைய பொதறிவு கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாமா? வேதியோர் நீதிக்கிழார் என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படும் தமிழ் சான்றோர் யார்? இதற்கான விடை சாலை இளந்திரையன் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இவங்க தமிழ் பேராசிரியர், திறனாய்வாளர், சொற்பொழிவாளர், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர், இப்படி பன்முகத்திறன் பெற்றவங்க. பிள்ளை பாண்டியன், காஞ்சி தலைவன், களக்காடு சா பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள்ல அழைக்கக்கூடிய இவங்களுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? வா இரா மகாலிங்கம். சங்ககால மன்னரான இளந்திரையன் பெயரை தன்னுடைய புனைப்பெயராட்டு வச்சு

0: படைப்புகளை எழுதினாங்க. ஊர்பெயரோட முற்பகுதியை தன்னுடைய புனைப்பெயருக்கு முன்னாடி சேர்த்து சாலை இளந்திரையன் அப்படின்னு சொல்லி சூட்டிக்கிட்டாங்க. சுடர் ஏந்திய தமிழ் மலர்கள், கணீர் என்று வாழுங்கள், தமிழுக்காக கேள்விகள் ஆயிரம் அப்படின்னு சொல்லி 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க. உரைவீச்சு, புரட்சி முழக்கம் என்ற இரண்டு நூல்கள் தமிழக அரசின் பரிசினை பெற்ற சிறப்புக்குரியது. பாரதிதாசன் விருது தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு பல பரிசுகளை பெற்ற தமிழ் சான்றோர் சாலை இளந்திரையன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. வீதியோர் நீதிக்கிழார் என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படும் தமிழ் சான்றோர் யார்? இதற்கான விடை சாலை இளந்திரையன் அவர்கள். ரம்யமான காலை வேளையில் ரசனைக்கு விருந்தாய் ரசிக்கும் பாடல்களுடன் பல்சுவை கருத்துக்களும் கலந்துவர சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: தேதியும் செய்தியும் இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி.
2: அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஜேன் ஆடம்ஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: அமெரிக்க முன்னோடி குடியிருப்பு சமூக பணியாளரும் பொது மெய்யியலாளரும் சமூகவியலாளரும் எழுத்தாளருமான ஜேன் ஆடம்ஸ் அவர்கள் 1860ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: பெண்கள் வாக்குரிமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் போராடிய தலைவர்களுள் ஒருவரான இவர் சிக்காகோவின் ஏழை மக்கள் மற்றும் வந்தேரிகள் எதிர்கொண்ட பிரச்சினைகளை தீர்க்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார்.
1: 1931ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றதன் மூலம் இந்த பரிசினை வென்ற முதல் அமெரிக்க பெண்மணி என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார்.
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர் சரத் சந்திர போஸ் அவர்கள் 1889ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் வழக்கறிஞராகவும் விளங்கிய இவர் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் அண்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: தமிழ் பேராசிரியர், திறனாய்வாளர், சொற்பொழிவாளர், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், அரசியல் செயற்பாட்டாளர் சாலை இளந்திரையன் அவர்கள் 1930ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: ஃபர்டினன்ட் மெகல்லன் அவர்களின் விக்டோரியா கப்பல் 1522ஆம் ஆண்டு இதே நாளில் ஸ்பெயினை வந்து சேர்ந்ததன் மூலம் முதன் முதலில் உலகை சுற்றி வந்த கப்பல் என்ற பெருமையினை பெற்றது.
2: ஆண்டு இதே நாளில் உலகின் முதல் சூப்பர் மார்க்கெட் பிக்லி விக்லி அமெரிக்காவில் துவங்கப்பட்டது.
1: இந்த கடைதான் உலகின் முதல் செல்ஃப் சர்வீசிங் சூப்பர் மார்க்கெட் ஆகும்.
2: பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ள வங்காள சரோட் இசைக்கலைஞர் பாபா அலாவுதீன் கான் அவர்கள் 1972ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தேதியும் செய்தியும்
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: கலியக்கேவில திருஷൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22ാമത് ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായി എത്തുന്നു സിനിമാ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
6: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
5: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
6: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കലിയക്കേവില.
0: ആകാശവാണി നാഗർകോവിൽ കുമരി പൺപലൈ 101 ഇന്ന് കാലൈ 10:02 ഇളയ ഭാരതം. ഈ നിഗഴ്ചിയின் വിളംബരദാരൻ வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கன்னியாகுமரி பண்பலின் நூற்றாண்டின் தென்குமரி தேனலை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ராடர் திவ்யா ரமணி குழு குரல்களில் சந்தோஷ் நாராயணின் இசையமைப்பில் கார்க்கியின் வரிகளில் மனிதன் திரைப்படத்தின் பாடல் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலின் நூற்றாண்டின் தென்குமரி தேனலை.

சிறப்பு நீரலி நிகழ்ச்சிங்க இது. கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், கவிதை, திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பன்முக திறன்களை வெளிப்படுத்தலாம். முற்பகல் 11:02 ஏக்ஸூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நீரலி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு விடை சொல்லி அசத்தலாம்.

0: அது மட்டும் இல்ல, இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. 9:15 பவனி வரும் குமரின் இல்லா, இதுலயும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். சரி, இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பேசணும்னா ஒரே தொலைபேசி எண்கள் தான் உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 260-240 மற்றும் ஒரு எண் 290-722 முன் இணைப்பு எண் 0465-2 அலைபேசி எண் 89-0-32-57-39 நேரலை நிகழ்ச்சிகள் எப்பப்ப அப்படிங்கறத குறிச்சிட்டீங்க, அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று சிறப்பிக்கலாம். இப்போ நமக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து. தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையமைப்பில் கார்த்திக்கின் குரலில் விவேகாவின் வரிகளில் பாடல் கேட்டிடலாம்.
1: யோ, நான் என்ன சொன்னேன், பட்ஜெட்ல வாசிங்க, ஒரு தவுளு ஒரு நாதஸ்வரம் ஒரு ஜிஞ்சாக் போதும் சொன்ன வந்தா எவன் துட்டு குடுக்கறது மாப்பிள்ளையா?
2: ஒத்து, நீ ஒத்து, தவுளு நீ குத்து.

0: நேயர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலை தொடர்ந்து இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றின் தென்குமரி தேனலை.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. ரம்யமான காலை வேளையில் காற்றலையில் தவழ கேட்டு இன்புறுவது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் வடசேரி உழவச்சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு கத்தரிக்காய், நாட்டு வெண்டைக்காய் இவை 1 கிலோ தலா 60 ரூபாய். வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 80 ரூபாய், சீனிவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 68 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு இவை 1 கிலோ தலா 35 ரூபாய், பல்லாரி 60 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 126 ரூபாய், சௌச்சௌ 50 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 150 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு புட்டு 15 ரூபாய், புதினா 70 ரூபாய், மல்லிக்கீரை 48 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 50 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 35 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 60 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது.

அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சிக்கலாம். அம்பை 16 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1900 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது.

0: நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 26.38 அடி, பெருஞ்சாணி அணை 54.2 அடி, சிற்றாரணை 1.65 அடி, சிற்றாரணை 2.76 அடி, பொய்கை அணை 15.1 அடி, மாம்பழத்துறையாறு அணை 36.58 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியுடைய 22வது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இந்த விசிஷ்ட அதிதியாயிருந்து சினிமா சீரியல் தாரம் மேக்னா வின்சென்ட்.
4: ஆனிவர்சரி மெகா லக்கி ட்ரோயிலூடെ ஆகர்ஷகமாய சம்மானங்களும்.
3: செப்டம்பர் 16 வரை 500 ரூபாய் அடைச்ச ஸ்வர்ணம் புக் செய்யாம்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, மெயின் ரோட், கலிகேவிலா.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
9: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களின் நம்ம குமரி பண்பலை 101 அடுத்ததா நமக்கு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நான் முத்துக்குமாரின் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார், சின்ன பொண்ணு இவங்களுடைய குரல்களில் தாண்டவம் திரைப்படத்தின் பாடல்.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
0: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200. மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நினைவுபடுத்தும் நேர்களே, இன்னைக்கு பகல்ல 12:50 நம்ம குமரி பண்பலை நூற்றின் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்ப்போம் குறித்து தகவல்களை தர்றாங்க ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்களை பெறலாமே. இன்று பகல் 1:10 பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகம் பூவையர் வரிசையில் குருந்தன்கோடு வட்டார குழந்தை திட்ட அலுவலர் TR முருக பொன் பகவதி அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்டு மகிழலாம்.

0: in Dubai. And with that, we end the morning news. Have a nice day.
1: வானொலியில் திசையட்ட எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:30. நேயர்களே, இந்த நேரத்தில் நமது பண்பலையை இப்போது நாம் கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: ஒரு கிராமத்துல ஒருத்தன் வந்து தன்னுடைய நகங்களை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டி முடித்ததும் ஒரு வயசானவர் அவனை பார்த்து, அதையெல்லாம் அடுத்தவன் கண்ணில் போடுறது மாதிரி போட்டுறாதப்பா, ஆபத்துன்னார். என்ன ஆபத்துன்னு கேட்டான் இவன். எவனாவது பில்லி சூனியம் வைக்கிறவன் எடுத்துகிட்டு போயிட போகிறான் அப்படின்னார் அவர். வேண்டாத ஒருத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னா உடனே மந்திரவாதியை தேடி போகிறது உண்டு. மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, யாருக்கு சூன்யம் வைக்கணுமோ அவனோட காலடி மண், முடி, நகம் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வா அப்படிம்பார். இது மட்டும் இல்லை, அழுக்கு துணி, அவனோட பேர், மனித உருவம் மாதிரி செய்யப்பட்ட பொம்மை, இதையெல்லாம் கூட மந்திரவாதிகள் பயன்படுத்துறது உண்டு. இதெல்லாம் ஏமாத்து வேலை. மனிதனுடைய முடி, நகம் இதெல்லாம் வெட்ட வெட்ட வளருது இல்லையா, அதனால் அதுக்குள்ளே உயிர் இருக்கிறதாக ஆதி மனிதர்கள் நம்பியிருப்பாங்க. அதனால் மனுஷங்கிட்ட இருந்து அதெல்லாம் பிரிக்கப்பட்ட பிறகும் கூட அதுகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதாக அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை தொடர்ந்து வந்து அதோட விளைவாக தான் இன்றைக்கி மந்திரவாதிகள் நகத்தையும் முடியையும் எடுக்கிறாங்க. அந்த நகத்துக்கும் முடிக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்குனா அது சம்மந்தப்பட்டவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது அவங்க நினப்பு. அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நம்பிக்கைகள் தான் இன்றைக்கி நகம், முடி இதையெல்லாம் மற்றவங்க கண்ணில் படும்படி போடக்கூடாது அப்படிங்கிற வழக்கத்தை உண்டாக்கி விட்டுது. ஒருத்தர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த பேரை வச்சு அவனோட ராசி பலனை கணித்து அவனுக்கு ஏற்பட இருக்கிற கெட்ட நேரத்தில் அவனுக்கு சூன்யம் வச்சா அது உடனே பலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, சூன்ய தகட்டில் பேரை எழுதி புதைக்கிறதும் உண்டு. இதனால தான் பெண்கள் வந்து கணவன் பேரை சொல்லாத பழக்கம் ஏற்பட்டு தான், அதாவது பேரை கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது கெடுதல் பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். அப்படி ஆரம்பித்த பழக்கம்தான் இன்றைக்கி ஏதோ மரியாதைக்காக கணவன் பேரை வந்து பிறர் முன்னிலையில் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிட்டுது. மந்திரவாதிகள் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, உலகம் பூரா உண்டு. ஃபிசி தீவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? இது மாதிரி மாந்திரீகம், செய்வினை, பில்லி, சூன்யம் இதெல்லாம் தங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டை சுற்றி அகழி வெட்டி அதில் தண்ணீரை வந்து நிரப்பி வச்சுருவாங்களாம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு பழக்கம், ஏதாவது பழங்கள் சாப்பிட்டா அதோட விதையை தண்ணீர்லேயோ அல்லது ஆற்றுலேயோ போட்டுருவாங்களாம். வெளியில் போட்டுவிட்டால் அதை எடுத்து செய்வினைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம். இது மாதிரி உலகம் பூராவும் செய்வினையின் மூலம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே நகம், முடி, காலடி மண், மனித உருவ பொம்மை இதை தான் மந்திரவாதிகள் பயன்படுத்துகிறாங்களாம். இந்த பில்லி சூனியம் செய்வினை இதில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? நகமோ முடியோ எதையும் செய்கிறதில்ல, சம்பந்தப்பட்டவனுக்கு ஏற்படுற பயம் இருக்குது பாருங்க, அதுதான் பாதிக்கும். இது மனநிலையை பொறுத்த விஷயம், வேறு விஞ்ஞான ரீதியான பாதிப்பு இதில் வந்து எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் ஏற்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள், மூட நம்பிக்கைகளை எவ்வளவோ குறைச்சிருக்குது. இருந்தாலும் ஏமாந்து போகிறவங்க இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஏமாத்துறது கஷ்டம். ஒரு குழந்தை கேட்டு தான், ஏன்ப்பா பிரார்த்தனை பண்ணுனா நமக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான். ஓ கிடைக்குமே அப்படின்னாராம் அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமா அப்படின்னு கேட்டு தான் குழந்தை. ஓ கிடைக்கும் அப்படின்னாரான். அப்படின்னா நீ வச்சிருக்கிற பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் நீ பிரார்த்தனை பண்ணி வேற ஒரு பேனாவை வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தை.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: இதயில் அடையா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: எதிரொலித்தும் அந்த மகள் புரட்சி தித்திக்கும் நம் குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் இப்பொழுது காலையில 8:35 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் இப்ப நாம கேட்கலாம்,
7: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
8: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை ஏமம். ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு, காவல், அரண் அப்படின்னு சொல்லலாம்.
7: இதற்கு உதாரணமா குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடல்ல இருந்து நாம ஒரு 2 வரி பார்க்கலாம். சேவலம் கொடியோன் காப்பு ஏமம் வைகள் எய்தின்று உலகே அப்படிங்கிற இந்த வரிகள்ல சேவல் கொடியை உடைய முருகப்பெருமானின் பாதுகாப்பை உலகம் பெற்றது அப்படிங்கிற பொருள் வருது இல்லையா. சோ இதுல இருந்து ஏமம் அப்படிங்கிற வார்த்தை பாதுகாப்பு அப்படிங்கிற பொருளை தரத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
8: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time honey, we're getting
7: together. Oh baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை எக்ஸென்ட்ரிக். E-C-C-E-N-T-R-I-C. எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான அல்லது வித்தியாசமான, விசித்திரமான இந்த பொருள் எல்லாம் சொல்லுங்க.
8: இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He is an eccentric artist who paints unusual pictures. இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம் என்னன்னா அவர் வித்தியாசமான ஓவியங்களை வரையும் ஒரு விசித்திரமான கலைஞர். அதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா விசித்திரமான அப்படின்னு அர்த்தம்.
7: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
8: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சாக்கடிக் மூவ்மெண்ட். நாம புக் ரீட் பண்றப்ப நம்மளுடைய கண்கள் மென்மையாக வரிவரியா நகர்வதா தோன்றினாலும் உண்மையில கண்கள் சிறு சிறு தாவுதல்களாகவே நகர்ந்து இந்த விசித்திரமான கண் இயக்கத்திற்கு தான் சாக்கடிக் மூவ்மெண்ட் அப்படின்னு பேரு. அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
7: அதாவது நாம ஒரு புக்கை ரீட் பண்ணும் போது நம்ம கண்கள் வந்து 2 நிலைகளை மாறி மாறி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். கண்கள் வந்து ஒரு வார்த்தையிலிருந்து அடுத்த வார்த்தைக்கு மிக அதிவேகமாக இந்த தாவல் நிகழும் போது மூளை வந்து பார்வையை தற்காலிகமா சப்ரஸ் பண்ணி வைக்குமா. தாவிய பிறகு அதாவது ஒரு வார்த்தையின் மீது கண் நிலைத்து நிற்கும் அந்த ஒரு நொடி பொழுதில் தான் மூளை அந்த வார்த்தையை படித்து புரிஞ்சுக்குதான். சோ ஒரு நிமிடத்திற்கு நமது கண்கள் இது போல 100,000,000 சிறு சிறு தாவுதல்களையும் நிலை நிறுத்தல்களையும் நொடி பொழுதில் செஞ்சுட்டே இருக்குது.
8: இந்த மாதிரி கண்கள் தாவி தாவி ரீட் பண்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் அதை எப்போ நம்ம உணர முடியும் அப்படின்னா நாம பஸ்ல போயிட்டு இருக்கப்போ புக்கை ரீட் பண்ணா நமக்கு தலைவலி வரும். அதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா பஸ் போயிட்டு இருக்கப்ப நம்மளுடைய கண்கள் புத்தகத்தினுடைய எழுத்துக்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளுடைய காதுல இருக்கக்கூடிய சமநிலை அமைப்பானது உடல் நகர்வத மூளைக்கு உணர்த்தும். கண்களும் இந்த காது சமநிலை அமைப்ப அனுப்பக்கூடிய தகவல்களும் இடையிடையே ஏற்படும் முரண்பாடுதான் பலருக்கு அந்த மோஷன் சிக்னஸ், அதாவது வண்டியில போறப்ப படிக்கிறப்ப புக் ரீட் பண்றப்ப நமக்கு ஒரு தலைவலியோ அல்லது ஒரு வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீலிங்கோ வரும். இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
7: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நேயர்களே, இனிமையான காலைப்பொழுதில் நம் மனங்கள் மகிழ்வுற புத்துணர்வுடன் நாம் கேட்கலாம்
1: குமரி பண்பலை 101. கே எக்ஸ்பிரஸ்.
0: இதில் உத்வேகமூட்டும் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். விஜய் ஆண்டனியின் இசை மற்றும் குரலில் அண்ணாமலையின் வரிகளில் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தின் பாடல்

மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தெளிந்த வானொலியில் தள்ளிய குரலாய் திசையட்ட எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:45. நம்ம குமரி பண்பலை 101 கே கே எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் இந்தியா பாகிஸ்தான் திரைப்படத்திலிருந்து பாடலை. தீனாவின் இசையமைப்பு, நிவாஷ் அனிதா குரல்களில், அண்ணாமலையின் வரிகளில் பாடல் இதோ. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை 101.

0: கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: நாள்தோறும் புத்துணர்வுடன் சிந்தை கவரும் அழகு மலர், உள்ளங்களில் மகிழ்வூட்டும் குமரியின் வண்ண மலர். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நம்ம குமரி பண்பலை 101 கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்கலாம். ஆனந்தின் குரலில் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பு, வைரமுத்துவின் வரிகளில் பைரவா திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில அடுத்ததை நம்ம கேட்கலாம். புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி குழுவினர் குரல்களில், அருண் ராஜ காமராஜ் வரிகளில், டி இமானின் இசையில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தின் பாடலை.

நேயர்களை இதுவரை நம்ம குமரிப்பன்மலை நூற்றிலிருந்து கே கே எக்ஸ்பிரஸ் திரை இசை பாடல்களை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக

0: இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி விநாயக சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:02 வணக்கம் நேயர்களே, ஆரம்பமாயாச்சு உங்க பேவரைட்டான வசந்த அழைப்பு நிகழ்ச்சி. இந்த தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல் நேரலை. நேரலையில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல காற்றலையில் கேட்டு ரசிக்க உடனே டயல் செய்யுங்கள் 2602240 அல்லது 2907722 முன் இணைப்பாக 0465 2 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 8903257039. நேரலையில் பங்கேற்க இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
4: காலை
3: வணக்கங்களையா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: புன்னைநகர் ஜெயக்குமார்.
3: சொல்லுங்க சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வேணும்?
4: படம் வந்து இன்னிசை மலை. அது பாடல் வரி கவிஞர் வாலி,
3: அந்த பாடல் வேணும். இணைந்ததற்கு நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.
4: ரொம்ப நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க வந்திருக்கிற அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? எஸ் சொல்லுங்க சார். அதனால உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்க வந்திருக்கீங்கல்ல நிகழ்ச்சியில. சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? ஜில்லா படத்துல இருந்து பாட்டு. ஓகேங்க சார், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
4: நன்றி.

0: உங்க டீ.
1: இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
0: என்ன ஈஸி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
1: வேணாம்ப்பா வேணாம்.
2: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 9:17 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. வணக்கம். நலமா இருக்கு சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: படம் அங்காடி தெரு பாடல். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் ஒரு குறை இல்லை. அந்த இந்த படம் தாங்க.
4: நிச்சயமா சார், நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: குளித்துறை
1: மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
2: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. படம் கிழக்கு சீமையில மானூட்டு மந்தையில மாங்குட்டி பெற்ற மயிலே என்கிற பாடல் வேணும்.
2: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு ரசிங்கள். இணைந்ததற்கு நன்றி. நன்றிங்க சார்.

0: കെവില തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22-ാമത് ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായി എത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
1: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
0: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
1: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കെവില.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நன்றி.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நீயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 நேரம் 9:35 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: வசந்த அழைப்பின் அறிவிப்பாளர் என் அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
5: இனிய காலை வணக்கங்கள் ஐயா, சொல்லுங்க.
6: என்னுடைய படம் தந்துவிட்டேன் பாடல் மன்னவன்.
5: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல்

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க.

0: தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
1: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்க இருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
0: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
0: அடே
2: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் 9:41. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நம்மோட பேசிருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடியிருக்கு கலீல் ரஹ்மான்.
5: உற்சாகமான இனிய காலை வணக்கங்களையா
6: சொல்லுங்க. ஆமா, 1965 வெளிவந்த திரைப்படம் கல்யாண மண்டபம். இதுல ஆனந்தனும் கே.ஆர். விஜயா நடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல பேமஸா ஓடின படம். அதுல பி.பி. சீனிவாச ஐயா சுசிலாவும் பாடுன
5: நிச்சயமா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.
6: வாய்ப்புக்கு நன்றி.

0: ஒன்றில் இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தென்கோ. வசந்தென்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
0: நீர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரிப்பண்பலை 101 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சொல்லுங்க
0: சார்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: வசந்த அழைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் கேட்க இருக்கீங்க?
3: டார்லிங் டார்லிங் படத்துல இருந்து ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள்,
2: அந்த பாடல் வேணும் இல்லையா? நன்றிங்கம்மா, இணைந்ததற்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்து கேட்டு ரசிங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நன்றார்ந்த நன்றி. தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலைபெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான

0: ஆன பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி விநாயக சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுகட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி இளைய பாரதம்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் உங்கள் கண்முன் தெளிவாக தெரியும். துணிச்சல் மிக்க இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை, பேசுவது நான், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. இன்றைக்கு பேசுவதுநான் பகுதியில் அருமநல்லூர் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான ஆர். தனிஷ் அவர்கள் வழங்கும் உரையை கேட்கலாம். ஒரு குழந்தையை பத்திரமாய் பார்த்து வளர்ப்பது தாயின் கடமை, சித்திரமாய் செதுக்கி எடுப்பது ஆசிரியரின் தன்மை. ஒரு குழந்தையை குறையில்லாமல் வளர்ப்பது தந்தையின் கடமை, குற்றமில்லாமல் வளர்ப்பது ஆசிரியரின் தன்மை. எனவே நல்ல மாணவர்களை குற்றமில்லாத சித்திரமாய் உருவாக்கும் ஆசிரியர்கள் மேன்மேலும் உருவாக வாழ்த்துவோம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடுகின்ற இந்த

0: ஆசிரியர் தினம் குறித்த உரையை கேட்கலாம்.
1: ஆசிரியர் என்பவர் யார்? இந்த கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஆசிரியர்னா நம்ம ஸ்கூலுக்கு போறோம், நமக்கு புத்தகத்தை பார்த்து நாலு கொஸ்டின் சொல்லி தராங்க, இல்ல புத்தகத்துல ஒரு நாலு கொஸ்டினை மார்க் பண்ணி தராங்க, அப்ப இப்படி நம்மளுக்கு சொல்லி தரவங்க தான் ஆசிரியர் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா அப்படி கிடையவே செய்யாது. ஆசிரியர்னா என்னன்னா, நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரவங்க தான் நம்ம ஆசிரியரா இருப்பாங்க. ஏன்னா முத நாளே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்க பேரை சொல்லுங்க, எங்கண்டு வாரீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன வேலைக்கு போக ஆசைப்படுதீங்க. இது எல்லா ஸ்கூல்லையுமே எல்லாருமே உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விதான். அது எதனால அப்படி கேட்காங்கன்னா, உங்களுக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி கேட்காங்க. வாழ்க்கைக்கு அவங்க வழி காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் அவங்க கேட்க ங்களே தவிர, வேற அவங்க புத்தகத்தை பார்த்து நடத்தியனால மட்டும் அவங்க ஆசிரியரா யாராலையுமே இருக்க முடியாது. இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவில் ஆசிரியர் தினத்தை நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். அது எதுக்காக கொண்டாடுறோம்னு சொல்லி யாருக்காக கேட்டிங்கன்னா, அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையிலே எதுக்காக நம்ம கொண்டாடுறோன்னா, இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவ மேதையான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு வருகிறோம். இப்போ இந்த ஆசிரியர் தினம் வந்து எப்போ முத முதலாக கொண்டாடப்பட்டது, அது எப்போதுலேருந்து அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும்னா, 1962 முதல் இந்தியாவில் இந்த ஆசிரியர் தினம் வழக்கில் உள்ளது. ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அவருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, சார் உங்களுடைய பிறந்த நாளை இப்ப நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய பிறந்த நாளை நான் மட்டும் கொண்டாடாமல் என்னுடைய பிறந்த நாள்களை ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடுனா என் பிறந்த நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவர் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்கு வேண்டிதான் நம்ம இன்னும் அவருடைய பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடிட்டு வருகிறோம், இன்னும் கொண்டாடதான் போகிறோம். இப்ப வரைக்கும் நம்ம வரக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, நம்ம ஆசிரியர் தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, உங்களால முடிஞ்ச அளவு காசு சேர்த்து என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம ஆசிரியர்களுக்காக ஏதாவது பரிசு கொடுப்போம்னு சொல்லிட்டு சில பேர் கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுப்பாங்க, சில பேர் அந்த சின்ன ஒரு பெண்ணா இருந்தாலுமே கொடுப்பாங்க. ஆனா அந்த கொடுக்கக்கூடிய டைம் வந்து அவங்க ஆசிரியர்களுக்கு அது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மாணவர்களை கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டி நடத்துவாங்க, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, இந்த மாதிரி நிறைய நடத்துவாங்க. ஏன்னா அது எதுக்காக நடத்துறாங்கன்னா, நம்ம மாணவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு. இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய திறமை இருக்கும், ஆனா வெளிக்காட்ட இடம் இருக்காது. இப்ப அந்த மாதிரி பட்ட இடத்துல ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நீ பேச்சு போட்டி நல்லா பேசுறல்ல, பேச்சு போட்டியில பேசிக்கா, இல்லைன்னா நீ பாட்டு போட்டி நல்லா பாடுற பாடு, நீ நல்லா எழுதுறல்ல, கட்டுரை போட்டியில சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நிறைய ஊக்குவிச்சு நம்ம நிறைய மாணவர்களை அவங்க பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முத காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்களா தான் இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம லைஃப்ல இருந்து நிறைய ஆசிரியர்களை சந்திச்சிருப்போம். உண்மையான ஆசிரியர் யாருன்னா, அவங்க பேர் வந்து ரியல் ஹீரோன்னு சொல்லலாம். அது எப்படின்னா, இப்போ உன்னால முடியாது, உன்னால படிக்க முடியல, உன்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல அப்படின்னு எல்லாருமே, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை மட்டம் தட்டி வச்சிருந்தாலுமே, அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்லுவாங்க, உன்னால முடியும்டா, நீ அவங்கள எல்லாம் பேச்சு கேட்காத, உன்னால முடியும், நீ நினைச்சனா நீ படிக்கலாம், நீ இப்ப வீட்டுல இருந்து இவ்வளோத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நீ படிச்சாலுமே நம்ம எக்ஸாமுக்குள்ள இவ்வளோத்தையும் படிச்சா கண்டிப்பா நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படின்னு உன்னால முடியாதுன்னு நீ நினைக்கிறத கூட அவங்க உன்னை என்கரேஜ் பண்ணி உன்னை நல்ல லெவலுக்கு அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே படித்து முடிச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருப்பீங்க. ஆனால் இது வரைக்குமே நீங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு ஆசிரியரை நீங்கள் பார்த்தா போய் பேசணுமா, அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு சொல்லி தந்த ஆசிரியர் யாரையாவது நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக யாருக்கையாவது நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் எனக்கு படித்து தந்திருக்கீங்க, என் பேர் இப்படி அப்படி சொல்லிட்டு நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க மேடம் அப்படின்னு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்களுக்கு வாழ்க்கையில் அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த ஸ்கூல் முடிச்சு போறதோட அவங்கள்ட்ட பேச மாட்டோம், அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தாலுமே பேச மாட்டிப்போம், அது எல்லாருக்குமே உள்ளதுதான். இப்ப திடீர்னு நீங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட, மேடம் நான் இப்படி நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, இப்படி ஏதாவது நீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு, நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்க என்ன வழிகாட்டி இவ்வளவு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான் சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சிற்பி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிற்பினா என்னன்னா இந்த சிலையெல்லாம் வடிவமைக்கிறாங்க அவங்களெல்லாம் நம்ம சிற்பின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வடிவமைக்கும் போது அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய அந்த கல் வந்து சிலையாவே இருக்காது, அது உருவம் இல்லாமலே இருக்கும். சில இது ரவுண்டா இருக்கும், சிலது சேப்பே இல்லாம இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதை எல்லாம் இவங்க உளியும் சுத்தியலும் வச்சு அதை தட்டி அதை அவங்களுக்கு தேவையான ஒரு சேப்பா கொண்டு வருவாங்க. அது ஒரு சாமி சிலையா இருந்தாலும் சரி, அவங்க வேற எந்த ஒரு யூஸுக்கு அது பண்ணணுமா இருந்தாலே அவங்க அதை தட்டி அதை செதுக்கி நல்ல ஒரு இதுக்காக தான் அதை கொண்டு வருவாங்க.

அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆசிரியர்களும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, நீ இப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள் இது வேண்டான்னு ஒதுக்கி நம்மளை ஒரு அழகான சிலை போல வடிவமைக்க வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம ஆசிரியர்களை தான் சொல்லுவோம். நம்ம ஆசிரியர் தினத்தை கொண்டாடி முடிச்சிருக்கோம். இருந்தாலும் என்னால் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. வார்த்தை என்னும் மொழி கொண்டு கல்வி எனும் சிலை வடித்தாய், அறியாமை இருள் நீக்கி அறிவொளியில் எமை நனைத்தாய், சாக்பீஸ் தூளை சுவாசித்து எங்கள் எதிர்காலம் சுவாசிக்க வழிகாட்டினாய், பெற்றோர் கொடுத்த உயிரை இங்கு வாழ்ந்து காட்ட உரு கொடுத்தாய், மாதா பிதா குருவென கடவுளுக்கும் முன்னே நிற்கும் என் ஆசானே, உன் பாதம் பணிந்து கூறுகிறேன் ஆசிரியர் தினம் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி உலகமெங்கிலும் உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த உலக எழுத்தறிவு தினத்தை நம்ம இன்னொரு விதம் என்ன சொல்லலாம்னா, பன்னாட்டு எழுத்தறிவு தினம்னு சொல்லுவாங்க. இந்த பன்னாட்டு எழுத்தறிவு தினம்னா அது எதுக்காக கொண்டாடுறாங்க, ஏன் கொண்டாடுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா அது யாருக்குமே தெரியாது. முதல்ல இது எப்போதுலேருந்து கொண்டாடப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, 1966ஆம் ஆண்டுலேருந்து நம்ம உலக எழுத்தறிவு தினத்தை கொண்டாடிட்டு வரோம். இப்போ இதை யார் தொடங்கி வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, யுனெஸ்கோ அமைப்பு. யுனெஸ்கோன்னு ஒரு அமைப்பு வந்து நம்ம உலக பகுத்தறிவு தினத்தை கொண்டாடணும், செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து கொண்டாடணும் அப்படின்னு அவங்க அறிவிச்ச இதுலேருந்தே இந்நாள் வரைக்கும் நம்ம அதை கொண்டாடிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த எழுத்தறிவு தினத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம குடும்பத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருப்பாங்க. இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து எழுத்தறிவுனா என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், எழுத்தறிவுனா நம்மளுக்கு படிக்க தெரியணும் எழுத தெரியணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையான எழுத்தறிவுனா அது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எழுத்தறிவுனா வெறும் எழுத படிக்க தெரியாது மட்டும் கிடையாது. இப்ப ஒரு ஆள் உங்களுக்கு தகவலை உங்களுக்கு சொல்றாங்கன்னா அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்போ அவங்க இந்த தகவலை சொல்லியிருக்காங்க, இந்த தகவல் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படும், இந்த தகவலை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி நம்ம அதை வச்சு யோசிக்கணும். யோசிச்சுட்டு இந்த தகவல் நம்ம வாழ்க்கையில எதன் மூலமா பயன்படும், இந்த தகவலை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப வந்து ஃபுல்லாவே மொபைல்ஸ் கம்ப்யூட்டர் ஏஐ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதை எல்லாமே இப்ப நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாதான் அது நம்மளுக்கு எழுத்தறிவுன்னு இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம சொல்லுவோம். இப்போ எழுத்தறிவின் முக்கிய நோக்கம் என்னன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாவது அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இப்போ எழுத படிக்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், அவன் வெளி இடத்துக்கு எங்கேயாவது போய்கிட்ட அவன் தானா அவனுக்கு தேவையானதை அவனே தேடிக்கிட மாதிரியான அவனுக்கு கொஞ்சம் அறிவு வேணும், அதுதான் நம்ம எழுத்தறிவுன்னு சொல்லுவோம். அதை இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஓரளவு ஒருத்தனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தனா அவன் அவனுக்கு லைஃப்ல அடுத்த கட்டமாக அவன் என்ன பண்ணலான்னு அவனுக்கு தெரியும். இப்போ இந்த வேலையை தேடலாம், இந்த வேலைக்கு போகலாம், இப்போ நான் இது படிச்சிருக்கேன் அப்போ இதை பண்ணலான்னு அவனுக்கு கொஞ்சம் யோசனை வரும். இப்போ அது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் கேட்பாங்க, இப்போ நான் இது படிச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இல்ல நான் இனி படிக்க போறேன் என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு ஆளுக்குமே நம்ம எழுத்தறிவு முக்கியம் சொல்றோம். அது இல்லாம முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு வீட்டுல படிச்சிருந்தாங்கன்னா அது அந்த ஆணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது ஒரு பெண் படிச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கும் அந்த சமூகத்துக்குமே அது பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதே போல இந்த படிச்சவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ படிக்காத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் மூட நம்பிக்கையான கொஞ்சம் கதை சொல்றோம், மூட நம்பிக்கையானது கொஞ்சம் பொய்யான விஷயம் எல்லாம் சொன்னோம்னா அவங்க சொன்ன உடனே நம்பிடுவாங்க, இப்படி இருக்குமா என்ன யாது எதுவுமே விசாரிக்க மாட்டாங்க. இதே நீங்க படிச்சவங்கள்ட்ட போய் அதை சொன்னீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியும், இப்போ இப்படி எல்லாம் இருக்காது. இப்போ அவங்க மாதிரி உங்கள்ட்ட ரெண்டு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. இதுக்கு தான் நம்மளுக்கு படிப்பறிவு முக்கியம் சொல்றோம். இப்போ இந்த எழுத்தறிவு வந்து ரொம்ப முக்கியம் எதுக்கு, இப்ப நமக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சா போதாது, இப்ப நமக்கு பிறர் சமூகத்திலையும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நம்மளுக்கே நம்ம வீட்டு பக்கத்துல வயதானவங்க இருப்பாங்க, சில குழந்தைகள் இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப உங்களால முடிஞ்சது ரெண்டு வார்த்தைகள் சொல்லி கொடுக்கலாம். இப்போ எங்க வீட்டுக்கிட்டே எடுத்தாலுமே நிறைய பேர் இந்த வயசானவங்க வந்து கேட்பாங்க, மக்கா மணி எத்தராச்சுன்னு எல்லாம் வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து டெய்லியும் வந்து சொல்லுவோம், மணி மூணாச்சு நாலாச்சுன்னு இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நாள் இந்த இடத்துல இருந்தா இது மூணு, இந்த இடத்துல இருந்தா இது நாலு, இப்படி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அடுத்து என்ன செய்வாங்க, அப்ப இப்படிதான் நம்ம மணி பார்க்கணும், இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த நூற்றாண்டுல நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, விண்வெளிக்கு போறோம், நல்ல செயற்கை நுண்ணறிவு அதாவது நம்ம ஏஐன்னு சொல்லுவோம், அதை பத்தி எல்லாம் படிக்கிறோம் கேள்விப்படுறோம். ஆனா இன்னைக்கும் நம்ம உலகத்த அளவு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு எழுத அளவு படிக்க அளவு அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்காங்க, அதாவது எழுத்தறிவு பகுத்தறிவு அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.

0: ஏதோ உண்மைதான். இருந்தாலும் நம்ம அரசாங்கம் அதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இலவசமா கல்வி கற்றுக் கொடுக்கறாங்க, இலவசமா மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க ஒரே ஐடியா கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது ஸ்கூல் காலேஜ் போக முடியாம இருப்பாங்க, இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த நேரம் நீங்க ஸ்கூலுக்கு போங்க, ஸ்கூலுக்கு உங்களுக்கு சாப்பாடு தராங்க, நல்ல கல்வி தராங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, அப்ப அவங்க வீட்டுல யோசிப்பாங்க, நம்ம பிள்ளை இப்ப இங்க நம்ம கூட வேலைக்கு வருது, இந்த வயசுல வேலை செய்யுது, இப்ப நம்ம ஸ்கூலுக்கு விட்டோம்னா நம்ம பிள்ளை படிச்சு வளர்ந்து பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்ப இதை கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் வரும், என்னன்னா, எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், நான் என்ன பண்ண முடியும், நான் இந்த எழுத்தறிவை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இல்ல என்னால பிறருக்கு என்ன செய்ய முடியும்னு எல்லாருக்குமே இந்த க்வெஸ்சன் வரும். இப்ப அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, படிச்சுட்டு நம்ம பழைய புக்கு நோட்டு எல்லாமே இருக்கும். இப்போ அதே புக்கை வேற யாராலையாவது வாங்க முடியாம இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு 600-700 ரூபா கொடுத்து வாங்கியோம்னா அவங்களுக்கு அது வந்து பெரிய அமௌண்டா இருக்கும், வாங்க முடியாம இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சரி நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், இந்த புக்கை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது பெரிய உதவியா இருக்கும். நம்ம படிக்கிறது இல்லாம அவங்களும் படிப்பாங்க, அப்ப அவங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்மளால ஒரு பெரிய நல்லது நடந்த மாதிரி இருக்கும். அதே போல இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நிறைய பேர் ஸ்கூலுக்கு வராம இருப்பாங்க, வீட்டிலே சில பேர் விடாம இருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்கூலுக்கு வர பிடிக்காம இருப்பாங்க. இப்ப அவங்களையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்ப கல்வி வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியமானது, இப்ப கல்வி இருந்தாதான் என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அவங்க சரி அப்போ இனி நாளையிலண்டு நம்ம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், ஒழுங்கா படிக்கணும், படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு உள்ள அவங்களுக்கு ஒரு நோக்கம் வரும். நம்ம திருக்குறள்ல நம்ம திருவள்ளுவர் அவர்கள் சொன்ன மாதிரி, கண்ணுடையார் என்போர் கற்றோர் என்று ஒரு திருக்குறள் உண்டு. யாருக்கெல்லாம் தெரியும் தெரியாது, ஆனா அந்த திருக்குறளுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, கண் இருந்தும் படிக்க தெரியாதவர் பார்வை இல்லாதவருக்கு சமம் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப உங்களுக்கு கண் இருக்கு, ஆனா நீங்க படிக்காம வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண் இருந்தும் உங்களுக்கு படிக்க முடியலன்னா நீங்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதியார் வந்து ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க, அது என்னன்னா, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே, எண்ணும் எழுத்தும் கண் என தகும். இது நம்ம எழுத்தறிவுக்கு மிக முக்கியமான ஒரு கவிதையா நம்ம மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் கற்பிப்போம், அதாவது ஈச் ஒன் டீச் ஒன் என்ற உறுதிமொழியை இன்று நாம் ஏற்போம். உலகில் உள்ள அனைவரும் எழுத்தறிவு பெற்று அறியாமையில் இருந்து விடுபட நம்மால் முடிந்த பங்களிப்பை கொடுப்போம். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க இயன்ற உதவிகளை செய்வோம். தேங்க்யூ.
1: இதுவரை பேசுவதுனான் பகுதியில் அருமநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான ஆர். தனிஷ் அவர்கள் வழங்கிய உரையை கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை. கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி உலக தேங்காய் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நாள் தேங்காய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் அரசுகளுக்கு இடையேயான அமைப்பான ஆசிய மற்றும் பசிபிக் தேங்காய் சமூகத்தால் நிறுவப்பட்ட ஒரு சர்வதேச நாளாகும். இது தேங்காயின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது. உலக தேங்காய் தினம் 2009ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2ஆம் தேதி என்று அனுசரிக்கப்படுகிறது. இது இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, கென்யா மற்றும் வியட்நாம் போன்ற தேங்காய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் விவசாயிகளாலும் தேங்காய் வளர்ப்பு வணிகத்தில் பங்குதாரர்களாலும் கொண்டாடப்படுகிறது. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி என்று சர்வதேச தொண்டு தினம் அனுசரிக்கப்பட்டது. இது ஐக்கிய நாடுகள் பொது சபையால் 2012ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. சர்வதேச தொண்டு தினத்தின் முக்கிய நோக்கம் உள்ளூர், தேசிய, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் தனிநபர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக உலகம் முழுவதும் தொண்டு தொடர்பான நடவடிக்கைகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அதற்கான பொது தளத்தை வழங்குவதுமாகும். இதுவரைக்கும் நினைவூட்டுவோர் நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைய கால இளைஞர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டே இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது நடப்பு நிகழ்வுகள்.
1: சர்வதேச வாகன தொழில்நுட்ப மையமானது 15 மீட்டர் பல அச்சு படுக்கை வசதி கொண்ட பேருந்துக்கான முதல் இணக்க சான்றிதழை வழங்கியுள்ளது. லடாக்கின் கார்கிலில் உள்ள சுரு பள்ளத்தாக்கில் நடைபெறும் சுரு கோடைக்கால திருவிழாவானது அப்பகுதியின் இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற அழகி போட்டியில் கேரளாவை சேர்ந்த கசியாலிஸ் மெஜோ அவர்கள் 2026ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வென்றுள்ளார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் 4 ஆண்டுகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய குழுவில் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக சோம்நாத் ஸ்ரீதர பணிக்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்.

0: ஐரோப்பிய விண்வெளி முகமையின் விண்வெளி வீராங்கனை சோஃபி அடேனோட் அவர்கள் விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொண்ட முதல் பிரெஞ்சு பெண்மணி ஆனார். மத்திய அரசால் 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தென்காசியின் எம் தங்கராஜ் அவர்கள் மற்றும் மதுரை கேந்திரிய வித்யாலயா எண் 2 தலைமை ஆசிரியை ஜே அமுதா ஆகிய 2 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தங்கராஜ் அவர்கள் பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்தி செயல்பாட்டு சார்ந்த கற்றலை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதே வேளையில் அமுதா அவர்கள் கேந்திரிய வித்யாலயா சங்கதனில் தனது பணியின் போது கல்வி மற்றும் தேசிய மாணவர் படை செயல்பாடுகளை ஊக்குவித்துள்ளார். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஃபெஃபியானோ கருவானாவை 15-13 என்ற கணக்கில் தோற்கடித்து கிராண்ட் செஸ் டூரை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ஆர். பிரக்ஞானந்தா அவர்கள் பெற்றுள்ளார். ஹங்கேரியின் நாகி சனிசாவில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான கனிசா ஓபன் செஸ் தொடரில் இந்தியாவின் 19 வயதான கிராண்ட் மாஸ்டர் எம். பிரணேஷ் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
0: நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதுவாகவே ஆகின்றீர்கள். உங்களை வெற்றியாளன் என நம்புங்கள், ஏனெனில் அதுதான் உண்மை. நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள்.
1: மீண்டும் அடுத்த வார இளைய பாரத நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ். நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

10:30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. ஆரம்பமாயாச்சு நம்ம மழலை செல்வங்களுக்கு இந்திய அவர்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பர்பான நிகழ்ச்சி இதுதான். நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கான சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்க உடனே தொடர்பு செய்ய வேண்டிய எண்கள் 2602-4092-970-222. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எண்ணோ முன்னிணைப்பாக 04652. அலைபேசி எண்ணும் இருக்குங்க 8903-2-57039 அப்படிங்கிற எண்ணுக்கு உடனே டயல் செய்து உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துங்கள். வணக்கம்.

வணக்கம். ஒலிக்க இருக்கும் பாடல் பாபு திரைப்படத்தில் இருந்து.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல். குட்டீஸ்களா, அவங்களுடைய தனித்திறமைகளை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? பாட்டு சொல்லலாம், கதை சொல்லலாம், செய்யுள் பாடலாம்,

இப்படி உங்களுடைய தனித்திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர உடனே டயல் செய்ய வேண்டிய எண்கள் 260024 அல்லது 290772. முன்னிணைப்பாக 046652. அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257039. ஒலிக்கவிருக்கும் பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்து.

0: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
1: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
0: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
1: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി മെയിൻ റോഡ് കളിക്കാവില.
2: സിൽവർ കുറൽ നിഘിയിൽ ഇണைந்திருக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பாலப்பழத்துல இருந்து அனுகிரகா பேசுறேன்.
2: சொல்லுங்க அனுகிரகா, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
3: தண்ணீரை பற்றி ஒரு கவிதை.
2: ஆ, கவிதை சொல்லுங்க கேக்கலாம்.
3: நிறமில்லை, மனமில்லை, சுவையும் இல்லை.

0: நாளும் நீ என்று உலகில்லை, உயிரில்லை, உடலும் இல்லை. விழுவாய் அருவியாய், எழுவாய் அலையாய், அகர்வாய் நதியாக, நினைப்பாய் மலையாக, சிறப்பாய் குளமாக, கடப்பாய் கால்வாயாக, ஒவ்வொரு உயிரின் வாழ்வாதாரம் நீயே, உலகின் இறுதி அமையா இயற்கையின் வரம்.
1: அருமையா சொன்னீங்க. இந்த கவிதை யார் எழுதுனதுன்னு தெரியுமா? நீங்க எழுதுனதா?
0: இல்ல, கவிதை புக்ல இருந்து.
1: புக்ல இருந்து எடுத்தீங்களா? சூப்பர், நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. அருமையா பாடினீங்க, அருமையா சொன்னீங்க. நன்றி
0: நன்றி
1: நன்றி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: கோயம்புத்தூர்.
1: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? யார் உங்க பேர் என்ன?
4: முத்துலட்சுமி.
1: சொல்லுங்க முத்துலட்சுமி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?
4: பாட்டு படிக்க போறேன்.
1: பாடுங்க கேக்கலாம்.
4: குருவி பறந்து வந்ததாம், குழந்தையான பாவம் பசித்தது, பாப்பா நெட்டை கொடுத்துதான் குருவி அந்த நெட்டையே கொத்தி கொத்தி தின்னுதான் பசியும் நீ பறந்ததா பாப்பா.
1: ஆஹா, குருவி நெல் சாப்பிட்டுச்சா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க? யுகேஜி. சூப்பர். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இந்த பாட்டு?
4: ஆமா.
1: அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: தொடர்ந்து குட்டிஸ்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னடா?
4: குட்டி கதை கேட்கவா, முந்திரி தோப்பிலே வந்து வந்து இருந்ததா மா, துண்டி பந்தை எடுக்கவே மாறுபவா வந்ததா, பந்தி பந்தை உடைக்கவே மான் வந்து குடித்ததா.
1: ஆஹா, அருமையா சொன்னீங்க. இந்த பாட்டு யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
4: மேம்.
1: மேம் சொல்லி கொடுத்தாங்களா? மேம் சொல்லுங்க, நான் வந்து குபரி பண்பலை 101 இந்த பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அருமையா பாடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியுடைய 22வது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായിരുന്നു സിനിമാ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
12: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
11: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
12: തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിക്കാവില.
1: തുടർന്ന് നമ്മ കുട്ടി ഇഷ്ട பேசலாம். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. உங்க பேர் என்ன?
4: மாணிக்குமார்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க?

0: படிச்சிட்டீங்களா?
1: ஆ
0: அருமையா பாடுறீங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க? எல்கேஜி. சரி, சூப்பர். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இந்த போயம் உங்களுக்கு, இந்த பாட்டு? வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் பாடல் பொம்மை திரைப்படத்துல இருந்து.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி வடக்கு சூரங்குடி எஸ் சுடலைமணி அவர்களுடன்.

0: நேர்முகம் அமுதசுரபி. பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்களில் மாவு பூச்சி கட்டுப்படுத்துதல். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: கேட்க தவறாதீர் நேர்களே.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
7: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
8: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா, படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
9: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
10: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
11: சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு இணையம் அடுத்த குட்டீஸ், வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? பரம்பையில இருந்து. உங்க பேர் என்ன? சொல்லுங்க நிரஞ்சனா. என்ன பண்ண போறீங்க? பாட்டா? பாடுங்களே கேக்கலாம்.
12: அம்மா செல்லே தட்டாரே, அப்பா செல்லே மீதாரே, கீட்டி எல்லாம் ஊராரே.

0: ஆஹா,
1: நன்றி.
0: நன்றி, சூப்பரா அட்வைஸ் பண்ணிருக்கீங்களே எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. ஒலிக்கு பிறக்கும் பாடல் துர்கா திரைப்படத்தில் இருந்து.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சிறுவர் குரல். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த குட்டீஸ்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நன்றார்ந்த நன்றி. தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:01. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் எக்ஸூர் கேட்கலாம்.

ஏக் சூர் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:07. நினைவுபடுத்துறோம் நேயர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 4:02 நம்ம குமரி பண்பலை 101 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனை அடுத்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெறுதுங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இப்போவே குறுஞ்செய்தி அனுப்பலாமே. அனுப்ப வேண்டிய நம்முடைய பண்பலையின் அலைபேசி எண்கள் 94 42 43 02 43. இதுதாங்க தொலைபேசி எண். இந்த எண்ணுக்கு

பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த விவரங்களுடன் மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை ஞாபகப்படுத்துறோம். 94 42 43 02 43. இந்த அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:06 நம்ம குமரிப்பண்பலை நூற்றுள்ள இப்போது முதல் நண்பகல் 12 வரைக்கும் நாம கேட்டும் பங்கேற்றும் மகிழலாம் சிறப்பிக்கலாம். இன்றைய குமரிப்பண்பலையுடன் நிகழ்ச்சியில் பொது அறிவு நேரலை. பொது அறிவில் ஆர்வமுள்ள அன்பு நேயர்களே, போட்டித் தேர்விற்கு ஆயத்தமாகும் இனிய நேயர்களே, உங்களுக்காக நம்ம குமரிப்பண்பலை நூற்றொன்றில் உத்வேகமூட்டக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி தாங்க இது. அறியாத வினாக்களின் விடைகளை அறிந்து கொள்ள, அறிந்த வினாக்களின் விடைகளை பகிர்ந்து கொள்ள, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று பேசணும், விடை சொல்லி அசத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா பண்பலையின் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கலாம். தொலைபேசி எண்கள் உங்களுக்காக 260 மற்றும் 1-290-722 முன் இழைப்பு எண் 04652, அலைபேசி எண் 89-032-57-39. இப்ப நாம நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். உங்களுக்காக நாங்க ரெண்டு பேர் காத்துட்டு இருக்கோம். சரி, நிகழ்ச்சியில முதல் கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, 2025-26 நம்மாழ்வார் விருது பெற்றோர் யார் அப்படிங்கிறது.
0: நம்மாழ்வார் விருது பெற்றவங்க யாரு? வருஷம்
1: 2025-26
0: அந்த ஆண்டுல நம்மாழ்வார் விருது பெற்றவங்க யாரு அப்படிங்கறதா நேர்களே உங்களுக்கான கேள்வி. கேள்வி கிட்ட மறுகணமே இணைப்புல நேயர் வந்தாச்சு, சந்திச்சிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரி, உங்களுக்காக கேள்வி ஒரு முறை நாங்க சொல்லிடுறோம்.
1: 2025-26 நம்மாழ்வார் விருது, அத மூணு பேர் பெற்றிருக்காங்க, அவங்க யார்?
2: நம்மாழ்வார் விருது பெற்ற மூன்று பேர்.
1: மூன்று பேர்.
2: இல்ல மேம், எனக்கு ஐடியா இல்லையே.
0: முயற்சி பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். நன்றி. அதாவது கேள்வி கேட்ட உடனே நம்ம நேயர்கள் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்தாங்க, அதுவே ஒரு இந்த அவங்களுடைய முயற்சிக்கு நம்ம பாராட்டுகளை நிச்சயமா சொல்லிக்கணும். 2025-26 நம்மாழ்வார் விருது பெற்றவங்க யாரு அப்படிங்கறதா கேள்வி. நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லியாச்சு. இப்ப இணைப்புல அடுத்த நேயர் வர்றாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மூன்று
0: பேரோட நேமும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம டக்குன்னு சொல்லியாச்சு. வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி. இப்ப நம்ம நேயர் அடிபொலியா விடை சொல்லியாச்சு. இப்ப நம்ம வந்து கூடுதல் தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கலாமா?
1: பகிர்ந்துக்கலாம். இந்த 2025-26 நம்மாழ்வார் விருது நம்முடைய தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படுது. இந்த வருஷம் இந்த விருதை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நேயர் சொன்ன மாதிரி நல்ல சிவம், ஏ சுப்பிரமணியம், சாதனா, இந்த மூன்று பேரும் வாங்கியிருக்காங்க. இந்த விருது அப்படிங்கறது என்ன அப்படின்னா, ஒரு 2 லட்சத்திற்கான ரொக்க பரிசும் ஒரு பதக்கமும் கொடுக்கறாங்க இந்த விருதுக்கு. அது மட்டும் இல்லாம இது எதுக்காக கொடுக்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை விவசாயம், உயிர்ம வேளாண்மை, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே நல்ல முறையில செயல்படுத்தி ப்ரமோட் பண்ற விவசாயிகள் இருக்காங்க, அவங்கள கௌரவிக்கும் விதமா இந்த விருது வந்து கொடுக்கறாங்க. தமிழகம் முழுவதுமே வந்து இந்த உயிர்ம வேளாண்மை, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப பிரபலப்படுத்தின ஒரு நபர் தான் திரு நம்மாழ்வார் ஐயா அவர்கள். அவங்களுடைய இந்த சேவையை வந்து கௌரவிக்கும் விதமா அவங்க பெயர்ல இந்த விருதானது வழங்கப்படுது.
0: சரி, கூடுதல் தகவல்கள் நம்ம நிறைய பகிர்ந்தாச்சு. இப்ப கேள்வியும் பதிலும் நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை.

0: 2025-26 ஆண்டிற்கான நம்மாழ்வார் விருது பெற்றோர் யார் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கு நல்ல சிவம் ஏ சுப்பிரமணியன் சாதனா அப்படிங்கறது சரியான பதில்.
1: ஓகே, இப்ப நேயர்களுக்கெல்லாம் வந்து அடுத்த கேள்வி போயிட போறோம். கேள்வி அப்படின்னா, இந்த வாரம் தேசிய ஊட்டச்சத்து வாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த வாரம் இதை வந்து வழிநடத்தக்கூடிய அமைச்சகத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. நம்ம வந்து நம்மளுடைய பண்பலையிலேயே தொடர்ந்து இந்த ஊட்டச்சத்து வாரம் தொடர்பா சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் கூட போய்கிட்டே இருக்கு. அந்த நிகழ்ச்சியில கூட சொல்லியிருப்போம், தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை வழிநடத்தும் அமைச்சகத்தின் பெயர் என்ன அப்படிங்கறத நேயர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி. இணைப்பில் இணையும் அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரி, தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை வழிநடத்தும் அமைச்சகத்தின் பெயர் என்ன அப்படிங்கறத நேயர்களுக்கான கேள்வி. தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை வழிநடத்தும் அமைச்சகத்தின் பெயர் என்ன? இதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வந்து பதில சொல்லிடலாம். தொலைபேசி எண்கள் உங்களுக்காக 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. முன் இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 89-032-57-39. இணைப்பு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். பார்வதிபுரத்துல இருந்து ரேணுகா அம்மா, விடை சொல்லலாமா? தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை வழிநடத்தும் அமைச்சகத்தின் பெயர் என்ன அப்படிங்கறது தான் பொது அறிவு நேரல் நிகழ்ச்சியில கேள்வி கேட்டிருந்தோம். அவங்களுடைய இணைப்பு இப்போ துண்டிக்கப்பட்டுடுச்சு. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், இனிய தப்பைக்கு உற்சாகமான
1: வணக்கம் ஐயா, விடை சொல்லலாமா?
2: மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம்.
1: சூப்பர், கரெக்டான விடை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: இதுவரைக்கும் நன்றி.
1: நன்றி, நன்றி. கேள்வி கேட்டோடனே டக்குன்னு வந்து விடை சொல்றது நம்ம நேயர்கள்லாம் அசத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம நேயர் சொன்ன மாதிரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் செப்டம்பர் முதல் நாள்ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தேசிய ஊட்டச்சத்து வாரமா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எப்போல இருந்து அப்படின்னா, இந்தியாவில 1982 இருந்து தேசிய ஊட்டச்சத்து வாரம் வந்து கொண்டாடப்படுது. சமச்சீரான உணவு, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் சரியான ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறத நோக்கமாட்டு வச்சுதான் இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் கொண்டாடப்படுது. தேசிய ஊட்டச்சத்து வாரம் இதை வழிநடத்தும் அமைச்சகத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான விடை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். சரி, இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்டுடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ரக்ஷா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து சமீபத்துல ஒரு மத்திய துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க. கட்டமைப்பு அப்படிங்கறது ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு பிளான் மாதிரி.
1: சரி,
0: இது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படிங்கறதுதான் கேள்வி.
1: கேள்வி மீண்டும் ஒரு முறை,
0: ரக்ஷா கட்டமைப்பு எந்த துறையுடன் தொடர்புடையது?
1: நேயர்கள் வந்து கேள்விய வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இதுக்கான விடையை நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டி இமான் அவங்களுடைய இசையமைப்பில் முகேஷ் மதுஸ்ரீ குரல்கள்ல கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற திரைப்படத்துல இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நமது குமரி பண்பலை நூற்றொன்றின் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி.

0: நாகர்கோவில்
1: கலியக்கேவிலா திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரியുടെ 22-ാമത് ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
2: ആനിവേഴ്സറി മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി മെയിൻ റോഡ് കലിയക്കേവില.
3: നേരുകളിൽ നമ്മ കുമരി പൺപലയിലിരുന്ന് കുമരി പൺപലയുടെ പൊതു അറിവ് നിറയിലെ നിഘ്ചി കേട്ടിട്ടിരിക്കും. நம்மோட இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை நம்மை ஞாபகப்படுத்திடலாம்.
4: ரக்ஷா கட்டமைப்பு எந்த துறையுடன் தொடர்புடையது?
3: சரி, இதுக்கு விடை சொல்றதுக்கு நேர்கள் இணைப்புல வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: கருங்கல்ல இருந்து பேசுறேன்.
3: ஓகே, விடை சொல்லிடலாமா?
5: டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்.
4: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
3: பகிர்ந்துக்கலாம்.
4: நேயர் சொன்ன மாதிரி ரக்ஷா அப்படிங்கிற இந்த ப்ளூ பிரிண்ட் பிளான் வந்து

0: நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடன் தொடர்புடையது அப்படின்னு. இந்தியாவினுடைய பாதுகாப்பு ராஜதந்திரம் உலகளவிய உத்திசார் கூட்டமைப்புகளுக்கான 10 ஆண்டு கட்டமைப்பு, 10 வருஷத்துக்கான பிளான் தான் இதை வந்து ரக்ஷா அப்படின்னு சொல்றோம். இது வந்து செப்டம்பர் 3 நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த கட்டமைப்பை வெளியிட்டு இருக்காங்க.
1: சரி,
0: இந்தியாவினுடைய பாதுகாப்பு கூட்டாண்மை, ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ கல்வி, கூட்டு பயிற்சி, வேற ராணுவ பயிற்சி, ராணுவங்களுடன் சேர்ந்து நம்ம கூட்டு பயிற்சி பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம், அதுக்கப்புறமா நம்முடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் மேம்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படிங்கறத வந்து இந்த ரக்ஷா அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு ஏற்றுமதி பொருட்கள், நம்ம உள்நாட்டில் தயாரித்த பொருட்களை ஏற்றுமதி பண்றத இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னும், உலக அளவில் பாதுகாப்புக்கான பொருட்கள்ல வந்து பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுல இந்தியாவை ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கறதும் இந்த ஒரு 10 ஆண்டுக்கான திட்டமிடலாம் இருக்குது.
1: கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
0: ரக்ஷா அப்படிங்கிற கட்டமைப்பு எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சகம்.
1: இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்க போறோம். தமிழக சட்டப்பேரவை வந்து நடந்துட்டு இருக்குல்ல, இதை வழி நடத்திய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் யார்? இதுதான் கேள்வி. தமிழக சட்டப்பேரவையை வழி நடத்திய முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமைக்குரியவர் யார்? இணைப்பில் இணையும் அன்பு நேயர் வணக்கம். கேள்வி மீண்டும் ஒரு முறை. தமிழக சட்டப்பேரவையை வழி நடத்திய முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமைக்குரியவர் யார்? சென்ற வாரம் தான் இவங்க வந்து சட்டமன்றத்தை வந்து வழி நடத்தினாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நாங்குநேரி காரியாவிளையில இருந்து மனோகரன் ஐயா, விடை சொல்லலாமா? சரியான விடை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. தமிழக சட்டப்பேரவை வழி நடத்திய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவங்க மதிப்பிற்குரிய சத்யபாமா அவங்க தான். சபாநாயகர் அவங்க தான் சட்டப்பேரவையை வந்து வழி நடத்துவாங்க. அவங்க ஏதோ ஒரு எதிர்பாராத சூழல் வர முடியாத அப்படிங்கிற நிலையில அவங்க விடுபடுக்கக்கூடிய நேரம் வந்து துணை சபாநாயகர் அவங்க வந்து வழி நடத்துவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேராலையும் வர முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பேனலிஸ்ட் வச்சிருப்பாங்க. தற்காலிகமான அந்த பேனலிஸ்ட்ல வந்து இருக்கக்கூடிய அதுல முதன்மை இதுல இருக்கக்கூடியவங்க தான் அந்த சட்டப்பேரவையை வந்து வழி நடத்துவாங்க. அந்த வகையில சமீபத்துல வந்து சபாநாயகர், துணை சபாநாயகர் இவங்க ரெண்டு பேருமே விடுபடுத்த நிலையில சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா அவங்க தமிழக சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில அமர்ந்து முறையாக வழிநடத்திய பெண் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. தமிழக சட்டப்பேரவையை வழிநடத்திய முதல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமைக்குரியவர் யார்? இதற்கான விடை மதிப்பிற்குரிய சத்யபாமா அவர்கள். சரி, நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
0: கேட்டலாம். குழந்தை திருமணம் ஒழிப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது?
1: கேள்வி மீண்டும் ஒருமுறை
0: சொல்லிடலாம். குழந்தை திருமணம் ஒழிப்பு தினம் என்று அனுசரிக்கப்பட உள்ளது என இனிமேதான் நம்ம
1: பின்பற்ற போறோம். அப்ப அந்த கேள்வியில வந்து நேயர்கள் புரிஞ்சுக்கணும், இனிதான் வரப்போகுது,
0: இனிமேதான் நம்ம கொண்டாட இருக்கிற முதல் முறையா.
1: ஓகே, அந்த நாள் என்ன அப்படிங்கறதா நேயர்களே உங்களுக்கான அடுத்த கேள்வி. சரி, அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத கெஸ்ட் பண்ணுங்க. இப்ப உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. சண்டைக்கோழி திரைப்படத்துல வந்து யுவன் சங்கராஜன் இசையமைப்பில் கார்த்திக், ரஞ்சித் இவங்களுடைய குரல்களில் பாடலை கேட்டுடலாம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான் கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 2212200, மொபைல் 9025221200.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி வடக்கு சூரங்குடி எஸ் சுடலைமணி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்களில் மாவு பூச்சி கட்டுப்படுத்துதல். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: கேட்க தவறாதீர் நேர்

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:33 ஆகியாச்சு. சூப்பரா நம்ம நேயர்களோட பங்களிப்போட அட்டகாசமா போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வியை நம்ம நேயர்களுக்காக ஒரு முறை சொல்லிடலாம்.
1: குழந்தை திருமணம் ஒழிப்பு தினம் என்று அனுசரிக்கப்பட உள்ளது.
0: சரி, என்னைக்கு அப்படிங்கறது நம்ம நேயர்கள் கெஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப விடை சொல்ல வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, விடை சொல்லிடலாமா?
1: சரியான பதில்.
0: வாழ்த்துக்கள் ஐயா. ஓகே, விடை சொல்லியாச்சு, கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அந்த கேள்விக்கான கூடுதல் தகவல்கள்லாம் சொல்ல போறோம்.
1: கூடுதலான தகவல் பாத்திரலாம். நவம்பர் 27 வந்து இந்த குழந்தை திருமணம் ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. அப்படின்னா என்ன, இது வரைக்கும் நம்ம இந்த தினத்தை ஃபாலோ பண்ணல, இனிமே இந்த வருஷத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பின்பற்ற போறோம். இதை யார் தீர்மானம், இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னா, 2026 செப்டம்பர் 4 நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த தீர்மானத்துக்கு வந்து பெரும்பாலான நாடுகள் வந்து ஒப்புதல் அளித்ததன் காரணமாக வந்து நம்ம 27 வந்து குழந்தை திருமண ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்க இருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, குழந்தை திருமணம், இளம் வயது திருமணம், அதுக்கப்புறமா கட்டாய திருமணம், இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும், ஒழிக்கணும் அப்படிங்கறது இந்த தினத்தின் நோக்கமா இருக்குது. யார் இந்த விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னா, சியாரா லியோனி அப்படிங்கிற ஒரு மேற்கு ஆப்பிரிக்க நாட்டினுடைய முதல் பெண்மணியா இருக்கக்கூடிய டாக்டர் ஃபாத்திமா மட்டோ பயோ அப்படிங்கிறவங்க வந்து இந்த தீர்மானத்தை முன் வச்சிருக்காங்க. ஏன் இந்த நவம்பர் 27 செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுல நமக்கு ஒரு தனி சிறப்பான பெருமை தரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவில குழந்தை திருமணத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல பால் விவாக் முக்த் பாரத், அதாவது குழந்தை திருமணமற்ற இந்தியா அப்படிங்கிற இயக்கம் 2024 நவம்பர் 27 தொடங்கப்பட்டிருக்கு. அதனால அதை பெருமைப்படுத்தும் விதமாக நவம்பர் 27 வந்து ஐநா பொதுசபையும் வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல்.
0: கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை.
1: குழந்தை திருமண ஒழிப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நவம்பர் 27.
0: சரி, நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாம். இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏரியின் பெயர் என்ன? கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏரியின் பெயர் என்ன? இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் தான் 100வது ராம்சார் தளம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துடைய ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயத்தை வந்து 100வது ராம்சார் தளமா பெருமைப்படுத்தி அறிவிச்சிருந்தாங்க. இப்ப 101வது ராம்சார் தளம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த அது வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஏரி, அந்த ஏரியின் பெயர் என்ன அப்படிங்கறத கேள்வி. இணைப்பில் இணையும் அன்பனேயர் வருக. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, அக்காவும் தங்கச்சிக்கும் இணைப்பு கிடைச்சாச்சு, அப்படி பதில் சொல்லிடலாமா?
3: கிளாவ் ஏரி.
0: கிளாவ் ஏரி எங்க இருக்குதுன்னு தெரியுமா?
3: அருணாச்சல பிரதேசம்.
0: அருணாச்சல பிரதேசத்துல உள்ள கிளாவ் ஏரி அப்படிங்கறது தான் வந்து இந்தியாவின் 101வது ராம்சார் தளமா கௌரவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
0: நன்றிமா. இது வந்து நம்ம சொன்ன மாதிரி அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க வந்து கம்லாங் புலிகள் காப்பகம் அப்புறமா வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளதான் இந்த ஏரி வந்து அமைந்திருக்கு. இன்னும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்ன, அதுதான் அருணாச்சல பிரதேசத்தின் முதல் ராம்சார் தளம் அப்படிங்கறது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம்.

0: இந்தியாவின் முதல் ராம்சார் தலம் எது அப்படின்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி, அப்புறமா ராஜஸ்தான்ல உள்ள கியோலாடியோ தேசிய பூங்கா. இந்த ரெண்டுமே 1981 வருஷம் அக்டோபர் முதல் நாள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தளம் எது அப்படின்னா கோடியக்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம். இது எப்ப அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா 2002 வருஷம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு தான் அதிக அளவுல ராம்சார் தலங்களை கொண்ட ஒரு பகுதி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம கெத்தா சந்தோஷமா பெருமையா சொல்லிக்கலாம். இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏரியின் பெயர் கிளவ் ஏரி. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம். பிரிக்ஸ் தலைமை நீதிபதிகள் மன்றம் எங்கு நடைபெறுகின்றது?
0: ஓ சரி, எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற சரி கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை.
1: பிரிக்ஸ் தலைமை நீதிபதிகள் மன்றம் எங்கு நடைபெறுகிறது?
0: சரி நேயர்களே, இந்த கேள்விக்கான விடையை யோசிச்சுக்கிட்டே இப்ப ஒரு பாடல் கேட்டுடலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து புஷ்பவனம் குப்புசுவாமி, மாணிக்க விநாயகம், நவீன் பிரேம்ஜி அமரன் இவங்க குழுவினர் குரல்களில், விவேகாவின் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையமைப்பில் இதோ பாடல்.

0: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമാ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
1: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
0: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
1: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിയിക്കാവില.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது முற்பகல் 11:46. நேர்களே, உங்களுக்காக ஞாபகப்படுத்துறோம், இன்னைக்கு சாயங்காலம் 3:02 தேநீர் நேரம். இதுல வந்து உங்களுக்காக ஒரு சூப்பரான தலைப்பு இருக்குதுங்க. ஒருவரை அவரது ஒரு தவறை வைத்து மதிப்பிடலாமா? இதுதான் உங்களுக்கான தலைப்பு. இந்த நேரலை நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஒரு பொதுறிவு கேள்வி கேட்டிருந்தோம்ல, அந்த கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டு நம்ம நேர்களை சந்திக்கலாம்.
1: பிரிக்ஸ் தலைமை நீதிபதிகள் மன்றம் எங்கு நடைபெறுகிறது?
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
2: பாரசாலை ராதாகிருஷ்ணன்.
0: ஓகே ஐயா, விடை சொல்லலாமா?
2: நியூ டெல்லி.
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் ஐயா. ஓகே, கரெக்டான விடையை சொல்லியாச்சு. இப்ப கூடுதல் தகவல் சொல்ல போறோம்.
1: இந்த பிரிக்ஸ் தலைமை நீதிபதிகள் மற்றும் இந்தியால புதுதில்லியில நடைபெற்று இருக்குது, இப்ப நடந்துட்டு இருக்குது. செப்டம்பர் 4 தொடங்கிய இந்த நிகழ்வு 6 அதாவது இன்றைக்கு வர நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதற்கான அறிவிப்பை வந்து இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இந்த கட்டமைப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கன், அதாவது தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் நிறைய வந்து நம்முடைய பிரிக்ஸ் அமைப்புல இருக்கிறாங்க. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகள் மற்றும் மூத்த நீதித்துறை தலைவர்கள் எல்லாருமே பங்கு பெற்று

0: இன்னைக்கு இருக்கிற நீதித்துறை சூழல், இதை இப்படி இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இது பத்தின விவாதமானது இந்த நிகழ்வுல நடைபெற இருக்குது. இதற்கு யார் தலைமை தாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்து தலைமை தாங்கி தொடங்கி வைத்திருக்காங்க.
1: இப்ப இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாமா? சொல்லியாச்சு, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை நம்ம சொல்லிடலாம்.
0: சொல்லிடலாம், பிரிக்ஸ் தலைமை நீதிபதிகள் மற்றும் எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் புதுதில்லி, இந்தியா.
1: ஓகே, அந்த பிரிக்ஸ் தொடர்பான கூடுதல் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கேள்வியும் பதிலும் கூட நம்ம நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தியாச்சு. இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேயர்கள்லாம் ஆர்வமா இருப்பாங்க. இப்ப கேள்வி கேட்டுடலாம். இப்போ ஒரு விண்ணுக்கு வந்து ஒரு சேட்டலைட் வந்து அனுப்பியிருந்தாங்க ரீசெண்டா, அதாவது செப்டம்பர் 4 வந்து விண்ணுக்கு அனுப்புனாங்க. இது எதுக்காக வேண்டிய, நம்முடைய பூமியை வந்து கண்காணிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பியிருந்தாங்க. அந்த செயற்கைக்கோளின் பெயர் என்ன அப்படிங்கறத நேயர்களுக்கான கேள்வி. பூமியை கண்காணிக்க இஸ்ரோ சமீபத்தில் விண்ணிற்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? கேள்வி கேட்ட மறுகணமே நேயர்கள்லாம் வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ஒரு பொது பெயர், அதுல உள்ள என்ன அப்படிங்கறது தான். நல்ல முயற்சி பண்ணீங்க ஐயா, வாழ்த்துக்கள். கேள்வி மீண்டும் ஒரு முறை. பூமியை கண்காணிக்க இஸ்ரோ சமீபத்தில் விண்ணிற்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ஓகேமா, விடை சொல்லலாமா? GSLV F17 அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நன்றி. ஸ்ரீஹரி கோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து தான் இதை வந்து ரீசெண்டா விண்ணில் செலுத்தி இருக்காங்க. செப்டம்பர் 4 இது வந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள புவிநிலை சுற்றுப்பாதையில் இதனை நிலைநிறுத்தியிருக்காங்க. இதன் மூலம் புவிநிலை சுற்றுப்பாதையிலிருந்து இந்தியாவை கண்காணிக்கும் நாட்டின் முதல் இமேஜிங் செயற்கைக்கோள் அப்படிங்கிற சிறப்பை இந்த இது விண்கலம் வந்து பெற்றிருக்கு. GSAT-1A EOS-5 இது வந்து GLC வகையில வந்து 19th ராக்கெட். நம்ம நேயர் வந்து GSLV அப்படின்னு சொன்னாங்க. அந்த GSLV அப்படிங்கறது அடுத்தடுத்து நம்ம ஒன்னொன்னா போய் இப்ப லான்ச் பண்ணிருக்கிறது 19th விண்கலம். பூமியை கண்காணிக்க இஸ்ரோ சமீபத்தில் விண்ணிற்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? GSLV F-17. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாம்.
0: தாவரவியல், அதாவது பாட்னி இருக்கு இல்லையா, இந்த தாவரவியலின் தந்தை யார்?
1: ஆஹா, அழகான க்வெஸ்சன். சயின்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கோம், உடனே விடையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம், ஆனா ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே யோசிக்கலாமே. இப்ப நேயர்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. தெனாவெட்டு அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையமைப்பில் நாமுத்துக்குமாரின் வரிகளில் சங்கர் மகாதேவன் மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்காங்க பாடல். நேயர்களே, உங்களுக்காக

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் பொது அறிவு நிரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இப்ப பதில் சொல்றதுக்கு நேர்கள்லாம் இணைப்புல வந்துட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
6: ராஜலட்சுமி.
5: ஓகே, விடை சொல்லலாமா?
6: ஜியோ பிராட்டஸ்.
7: சரியான பதில் சொல்லிருக்கீங்க.

0: பதிலை சொல்லலாமா?
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்மா, நன்றி நன்றி. இப்ப நம்ம தொடர்பான கூடுதல் தகவல்கள்லாம் சொல்லிடலாம்.
1: இவர் வந்து ஒரு கிரேக்க தத்துவஞானி, தியோபிராஸ்டஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இயற்கையாளரும் கூட. தாவரங்களை பத்தின முதல்ல நடத்தின, அதாவது ரொம்ப சீக்கிரமா நடத்தின முறையான ஆராய்ச்சியை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ரெண்டு புத்தகமான ஹிஸ்டோரிய பிளான்டாரம், காசே பிளான்டாரம், இந்த ரெண்டுமே தாவரவியல் அறிவின் ரொம்ப பெரிய அடித்தளம் அப்படின்னு சொல்றதுனால இவங்கள ஃபாதர் ஆஃப் பாட்னி, அதாவது தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
0: ஓகே, கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்லிடலாம்.
1: தாவரவியலின் தந்தை யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தியோபிராஸ்டஸ்.
0: சூப்பரா, நம்ம நேயர்களோட பங்களிப்போட இன்றைய பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம் குமரி பண்பலையுடன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும், பங்கு கொள்ள முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் கேள்வி கணைகளோடு உங்களோடு உரையாடி மகிழ்ந்தவர்கள்
1: ரீத்திகா,
0: எஸ் நிர்த்தியா,
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நேயர்களே, நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன் விளம்பரங்கள்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியுடைய 22வது ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இந்த விசிஷ்ட அதிதியாயிருந்து சினிமா சீரியல் தாரம் மேக்னா வின்சென்ட்
7: ஆனிவர்சரி மெகா லக்கி ட்ரோயிலூடே ஆகர்ஷகமாய சம்மானங்களும்
6: செப்டம்பர் 16 வரை 500 ரூபாய் அடைச்சு ஸ்வர்ணம் புக் செய்ய
7: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி மெயின் ரோட் கலிகாவிலா.
0: நேர்களின் நிகழ்ச்சி நிரல் தெரிஞ்சிக்கலாம். இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்ப்போம் குறித்து தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். 12:55 தொலைசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, தூக்கத்தின் முக்கியத்துவம் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் குருந்தன்கோடு வட்டார குழந்தை திட்ட வளர்ச்சி திட்ட அலுவலர் டி ஆர் திருமுருக பொன் பகவதி அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 2:15 துறை இசை. 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். ஒருவரை அவரது ஒரு தவறை வைத்து மதிப்பிடலாமா, நேரலை கேட்கலாம். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வானிலை அறிக்கை தொடர்ந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவக்குமார் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடக்கு சூரங்குடி எஸ் சுடலைமணி அவர்கள். அமுத சுரபி, இதில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களில் மாவுப்பூச்சி கட்டுப்படுத்துதல் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் வி ஆறுமுகம் அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

8:30 திரை இசை, 9:15 பவனி வரும் குமரி இல்லா நேரலை நேர்கள் அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். 10:00 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா, என்ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம்.

இப்பொழுது நண்பகல் 12:10 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

நேயர்களே, இப்பொழுது முதல் நண்பகல் 12:40 வரை நம்ம குமரி பண்பலை நூற்றோண்டுள்ள மனம் மகிழ்வுற நாம் கேட்கலாம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பாதங்கள் இரண்டும் மென்மையாய் நடைப்பயில உள்ளம் உணர்த்த என்னும் சொற்களையும் எடுத்தியம்ப அறிவுறுத்துகின்றனர் இந்த இளம் உள்ளங்கள். என்னவளே நளீனமாய் மெல்ல நடைப்பயின்று உன் எண்ணத்தை சொல்லிச் செல்வாயா என்று. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில், ஆலங்குடி சோமுவின் வரிகளில் காவல்காரன் திரைப்படத்தின் பாடலை இப்போது நாம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி வடக்கு சுரங்குடி எஸ் சுடலைமணி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்களில் மாவு பூச்சி கட்டுப்படுத்துதல். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: கேட்க தவறாதீர் நேயர்களே.
2: நேர்களின் நம்ம குமரி பண்பலை 101 மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டுட்டு இருக்கோம். வெண்ணிற பனித்துளிகள் முத்து சிதறலாய் மண்ணில் தோரலிட புதுமையாய் புலப்படுத்துகின்றது நம் தலைமகனுக்கு. கண்ணில் வட்டமிட்ட புதுவானும் மண்ணும் இசை சாரலாய் ரீங்காரமிடுகின்றதோ. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பு, டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில் இதோ அன்பே வா திரைப்படத்தின் பாடல்.

0: ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിക്കാവില.
3: நினைவுபடுத்துறோம் நேர்களே, இன்று பகல் 12:50 நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்ப்போம் குறித்து தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மெரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. நண்பகல் 12:22 நேர்களை, நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து சந்தோஷமா நாம கேட்டு இருக்கோம் மனம் நினையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மங்கள விழாக்கள் உற்றார் மனதில் மகிழ்ச்சியை மலர செய்யும் அல்லவா? அதுவும் மனவாழ்வில் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து 60 ஆண்டுகளை அடியெடுக்க இனிதாய் நடைபெறும் இனிய விழாவில் பங்கேற்க அந்த இல்லத்தாருக்கு மட்டும் அல்ல, இளையோருக்கும் ஆனந்தம்தானே. கனிந்த காலங்களை எண்ணி எள்ளி நகையாடி எளிய கவி வழி மகிழ்கின்றார்களோ இவர்கள். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் சூலமங்கலம் ராஜலட்சுமியின் இசையமைப்பு, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். தரிசனம் திரைப்படத்தின் பாடலை இப்போது நாம் கேட்கலாம்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் 1:10 மங்கையரே உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி இருக்குது, பூவையர் பூங்கா. இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் குருந்தங்கோடு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் TR திருமுருக பொன் பகவதி அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். இன்று பகல் 1:10 பூவையர் பூங்கா நிகழ்ச்சி கேட்டு மகிழ்வோம். மனத்தின் தன்மையை மறைக்காமல் பிரதிபலிக்கும் கண்ணாடி புன்னகை. உள்ளம் உவகை கொள்ள உதடுகளில் புன்னகை மலர சிரிப்பின் சிறப்பையும் உழைப்பின் உயர்வையும் இளம் உள்ளங்களில் மனதில் பதிய இசைவழி விவரிக்கின்றாரோ நம் கவிஞர். MS விஸ்வநாதனின் இசையமைப்பில் புலமைப்பித்தனின் வரியில் TM சவுந்தரராஜன் குழுவினர் பாடியுள்ள உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் பாடல் இதோ.

நேரம் இப்பொழுது நண்பகல் 12:32 ஆகியாச்சு. நேர்களை இந்த நேரத்தில் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம், இன்று மாலை 5:02 நம்ம குமரி பண்பலை 101 நாம் கேட்கலாம் தேசிய ஊட்டச்சத்து வாரம். தகவல்களை தர்றாங்க கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் ஆகியன கேட்டு ரசிக்கலாம்.

கலந்துரைக்கின்றார்களோ? டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் புதிய பூமி திரைப்படத்தின் பாடல்.

நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து மணமாலை சூட்ட காத்திருக்கும் உள்ளங்கள் நான்கு கண்களும் உறவாட உற்ற காலத்தை அறிய விழியினை

0: இயற்கை எண்ணெய் உவந்து அளித்த விருட்சத்தில் விளைந்த காய்கள் பலவற்றை நாம் சுவைத்திருப்போம். ஆனால் நாம் இன்னும் சுவைத்து இன்புற நம் கவிஞர் இயற்கையின் அற்புதங்களை சொற்களாக்கி கவிதை காயாய் நம்மை சுவைக்க வைக்கின்றார். கேட்கலாமே டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா, கே ஜமுனாராணி குரல்களில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் பலே பாண்டியா திரைப்படத்தின் பாடல்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும்.

நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து மனம் நினையும் மதுரமழை, தேரல் சுவையில் சாரல் இசை, நம் மனதில் நிலைத்த இனிய பழைய திரை இசை பாடல்களை கேட்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2 லட்சம் பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000 மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13100 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதயநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த

0: சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில், அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களில் இருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27ஆம் தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விக்ஸாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தரகாண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு

0: ஏற்பட்டதால் தீஸ்தா சைகாங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640க்கும் மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங் ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. சிங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீர்நிலை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 என கேட்கலாம். நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
4: நலமாய் வாழ்வோம்.
5: ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்ப்போம். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
6: ஊட்டச்சத்து குறைபாடு என்பது உணவு இல்லாமை மட்டுமல்ல, அண்டர் நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ், ஓவர்வெயிட் மற்றும் ஒபேசிட்டி ஆகிய அனைத்தும் ஊட்டச்சத்து பிரச்சனைகளின் பகுதியாக கருதப்படுகின்றன. குழந்தைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு வளர்ச்சி குன்றுதல் மற்றும் குறைந்த எடை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இளைஞர்களில் இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதற்கு அதிகமாக சாப்பிடுவது அல்ல, சரியாக சாப்பிடுவது முக்கியம். ஊட்டச்சத்து என்பது பசியை தீர்ப்பதற்காக மட்டும் அல்ல, உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் உறுப்புகளின் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியமான முதுமை ஆகிய அனைத்திற்கும் ஊட்டச்சத்து அவசியம். ஊட்டச்சத்து குறைபாடு என்றால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காத நிலை மட்டுமல்ல, இதில் முக்கியமாக அதாவது ஒருவர் அதிகமாக உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாவிட்டால் ஹைடன் ஹங்கர் அதாவது மறைமுக பசி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தை பருவத்தில் ஊட்டச்சத்து. போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காத குழந்தைகளில் குறைந்த எடை, வளர்ச்சி குன்றுதல், இரத்த சோகை, அடிக்கடி நோய் தொற்று, உடல் மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சியில் பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இதனை தடுப்பதற்காக ஆரம்ப காலத்தில் தாய்ப்பால், வயதுக்கு ஏற்ற இணை உணவு, புரதச்சத்து நிறைந்த உணவு, காய்கறிகள் மற்றும் கீரைகள், பழங்கள், போதுமான திரவம், தொடர்ந்து வளர்ச்சியை கண்காணித்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பள்ளி வயது குழந்தைகள். பள்ளி வயதில் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியுடன் மூளை வளர்ச்சியும் கற்றல் செயல்பாடுகளும் தொடர்கின்றன. குழந்தைகளுக்கு சத்தான காலை உணவு, பருப்பு, பயறு, முட்டை அல்லது காய்கறிகள், பழங்கள், பால் அல்லது பொருத்தமான மாற்றுகள் போன்ற பல்வகை உணவுகளை வழங்க வேண்டும். இளமை பருவம் அடோலசன்ஸ். இளமை பருவத்தில் உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது. குறிப்பாக இளம் பெண்களுக்கு இரும்பு சத்து மற்றும் பிற நுண்ணூட்ட சத்துக்கள் போதுமான அளவில் கிடைப்பது முக்கியம். இந்த வயதில் உணவை தவிர்ப்பது, அதிக ஃபாஸ்ட் ஃபுட், அதிக சுகரி ட்ரிங்க்ஸ், உடல் தோற்றம் பற்றிய தவறான உணவு கட்டுப்பாடுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும்.

0: காலத்தில் ஊட்டச்சத்து. தாயின் ஊட்டச்சத்து நிலை தாயின் ஆரோக்கியத்திற்கும் கருவின் வளர்ச்சிக்கும் முக்கியமானது. கர்ப்ப காலத்தில் மருத்துவர் அல்லது சுகாதார நிபுணர் பரிந்துரைக்கும் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலம் மற்றும் பிற சப்ளிமெண்ட்ஸ் முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் புரதம், காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், தேவையான அளவு பால், பால் பொருட்கள், போதுமான தண்ணீர் ஆகியவற்றை உணவில் சேர்க்க வேண்டும். பெரியவர்களில் ஊட்டச்சத்து. வயது அதிகரிக்கும் போது உடல் செயல்பாடு குறையக்கூடும். அதே நேரத்தில் அதிக கலோரி உணவு தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடல் பருமன் அதிகரிக்கலாம். இதனால் உடல் பருமன், நீரழிவில் இரண்டாம் வகை, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், பிற வாழ்க்கை முறை நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். எனவே பெரியவர்கள் காய்கறிகள் மற்றும் பழங்கள், முழு தானியங்கள், போதுமான புரதம், தண்ணீர், உடல் செயல்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். முதியோர் பருவத்தில் ஊட்டச்சத்து. முதியவர்களில் பசி குறைதல், பற்கள் மற்றும் மெல்லுதல் தொடர்பான பிரச்சனைகள், விழுங்குவதில் சிரமம், தனிமை மற்றும் சில நோய்கள் காரணமாக உணவு உட்கொள்ளுதல் குறையலாம். இதனால் எடை குறைவு மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் அபாயம் இருக்கலாம். நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதற்கு சிறிய அளவில் தேவைப்பட்டாலும் இரும்பு, அயோடின், துத்தநாகம், விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் B12 மற்றும் ஃபோலேட் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் உடலுக்கு மிகவும் முக்கியமானவை. பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர் வரை ஒவ்வொரு வாழ்க்கை நிலையிலும் ஊட்டச்சத்து தேவைகள் மாறுகின்றன. எனவே ஒவ்வொரு வயதிலும் தேவைக்கேற்ற பல்வகையான மற்றும் சமச்சீர் உணவை தேர்ந்தெடுப்பது அவசியம். சிறந்த ஊட்டச்சத்து சிறந்த வளர்ச்சி, சிறந்த ஆரோக்கியம். குழந்தை பருவத்தில் நல்ல ஊட்டச்சத்தை தொடங்கி வாழ்நாள் முழுவதும் தொடர்வோம். ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்போம். ஆரோக்கிய தலைமுறையை உருவாக்குவோம்.
1: ஊட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்ப்போம். தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. ஒலிக்கவிருக்கும் பாடல் நையாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும்
1: குமரி
0: பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

நேரம் 1 மணி ஆயாச்சு, ஆரம்பமாயாச்சு இன்றைய செய்தி. தெரியுமா இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிம்மதியான தூக்கத்தின் முக்கியத்துவம். தூக்க பிரியர்கள் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. எந்த இடமா இருந்தாலும் சரிதான், எந்த எப்படி பயங்கரமா அங்கே தொம் தொம் தொம் சவுண்டு வந்துட்டு இருந்தா கூட அசால்ட்டா படுத்து தூங்கிருப்பாங்க. இதே ஒரு சிலர் இருப்பாங்க, லைட்டாக ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டால் போதும், அப்படி டக்குன்னு முழிச்சு உட்காந்து அப்படி பார்த்துப்பாங்க. அப்போது ஒரு தூக்கம் வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏற்ற மாதிரி அது மாறுபடுது இல்லைங்களா. இந்த தூக்கம் நம்ம வந்து சர்வசாதாரண, இப்போ பொதுவாகவே தூங்கிட்டு இருக்கவங்கள எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கான், தூங்கு மூஞ்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த தூக்கம் நம்ம வந்து ஒரு லேஸில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்த்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அன்னைக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிருந்தாவது 1 மணி 2 மணி வரை முடிச்சிருந்தாவது வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எளிதில் நம்ம தியாகம் பண்ண ரெடியாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இந்த தூக்கம் ஏன் தேவை மனிதர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய செய்தி. தெரியுமா, இந்த தூக்கம் வந்து மனித உடலின் அடிப்படை தேவைகளில், எப்படி நமக்கு உணவு, உடற்பயிற்சி, நமக்கு காற்று, இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் இருக்குதோ அதே மாதிரி தான் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. தரமான தூக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நேரம் நம்ம தூங்குறோம் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது நான் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நான் நேற்று நைட்டு 10 மணிக்கு படுத்தனா அடுத்த நாள் 11 மணிக்கு தான் எழும்புறேன் அப்படின்னா நான் நல்லா தூங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது நம்முடைய தூக்கத்தினுடைய தரம் வந்து உண்மையிலே எது அப்படின்னா, இடையூறு இல்லாத தொடர்ந்த தூக்கத்தை தான் அப்படி சொல்றோம். இப்போ தூக்கம் ஏன் முக்கியம் நமக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்கங்க விஞ்ஞானிகள். முதலாவது என்னென்னா, மூளை செயல்பாடு. நம்ம வந்து கவனமாக ஒவ்வொரு விஷயம் அடுத்த நாளுக்கு நம்மளை தயார்படுத்துறது இந்த தூக்கம்தான். அப்போது நம்ம வந்து அடுத்த நாள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம மூளை செயல்படணும் அப்படின்னா, இந்த முந்தின நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நிம்மதியாக நல்ல தூக்கம் இருக்கணும். அதே மாதிரி நினைவாற்றல் நமக்கு வந்து வலுப்படுதான், நல்லா தூங்கி எழும்பி நம்ம மூளைக்கு. ஏன்னா ஒரு மிஷின் இருக்குதுன்னு வைங்களேன், தொடர்ந்து அது ஓடிட்டே இருக்குங்கிற போது அதுக்கு ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும். அதே மாதிரி தான் நம்முடைய மூளையும் தொடர்ந்து செயல்படுத்திட்டே இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ரெஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த ரீசெட்டிங் பீரியட் தான் என்னதுன்னா இந்த ஸ்லீப் டைம் அப்படின்னு சொல்கிற தூக்கத்துக்கான நேரம். அது மட்டும் இல்லை, நம்முடைய உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஹார்மோன்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உடலினுடைய ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடலுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற சுரப்பிகள்ல இருந்து வரக்கூடிய இந்த திரவங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுது. அப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்கா சுரக்கணும், அதற்கான அளவுல சுரக்கணும் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நோய் எதிர்ப்பு மண்டலம், ஏதாவது ஒரு கிருமி தொற்று நோய் தொற்று வந்தாலும் அதை எதிர்த்து

உடல் போராடணும் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் சீராக செயல்படணும், அது செயல்படுறதுக்கும் தூக்கம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா குளுக்கோஸ், சுகர் அளவு நம்ம சொல்லுவோம் இல்லையா, உடம்புல இருக்கிற பிளட் குளுக்கோஸ் அளவு, இது கட்டுப்பாடுல வைத்திருக்கிறதுக்கு தூக்கம் தேவை. அப்ப சர்க்கரை நோய் இந்த மாதிரியான பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நிம்மதியான தூக்கம் நமக்கு கட்டாயம் தேவை. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய கற்றல், கல்வி காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாமுக்கு முந்தின நாள் இருந்து தான் 3 மணி வரை பயங்கரமான படிப்பாக இருக்கும், அடுத்து 1 மணி நேரம் தூங்கிட்டு எக்ஸாம் எழுத போனால் அங்கே என்ன இருக்காது, ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த நினைவுபடுத்துறது, அதுக்கப்புறமா நிறைய தகவல்களை சேமித்து வைக்கிறது, கற்றல் அப்படிங்கிறது திறன்களாக இருக்கலாம் இல்லைன்னா தகவல் சேமிப்பாக இருக்கலாம், இந்த ரெண்டுக்குமே தூக்கம் ரொம்ப முக்கியமான தேவை. அது மட்டும் இல்லை, நம்முடைய மனநலம், ஒட்டுமொத்த மனநலமே சீராக இயங்குறதுக்கும் நம்முடைய உணர்ச்சிகளோட வந்து பேலன்ஸ் பண்ணி நமக்கு ஒரு திடீர்னு பயங்கரமா கோவம் வந்துடும், ஏன்னா நம்ம முந்தின நாள் ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டோம். இப்படி மாதிரி இந்த மாதிரியான சில சில பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்கா நிம்மதியா தூங்குறதன் மூலமா நம்மளால சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒலிக்கவிருக்கும் பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்தது.

0: பொதுவாவே ஒரு வீட்டுல ஒரு குடும்பம்னு வரும்போது என்னதான் வெளியில பணிகள் இருந்தாலும் வீட்லயும் சில கடமைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பொதுவா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு என்னைக்காவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நமக்காக அந்த வீட்டுல நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய அந்த ஒரு பணி அல்லது ரெண்டு பணி அந்த சின்ன பணிய வந்து இன்னைக்கு நம்மளால செய்ய முடியாதுன்னா நம்ம வந்து சொல்லுவோம், என்னால சுத்தமா முடியல, அதனால என்னால இன்னைக்கு செய்ய முடியாது, நீங்களே பண்ணிருங்க அப்படின்ட்டு நம்மளுடைய அம்மா அதாவது குடும்ப தலைவிட்ட மோஸ்டா எல்லாருமே சொல்லிடுவோம், என்னால முடியல அதனால என்னால இன்னைக்கு இதை பண்ண முடியாது, நீங்க பண்ணிருங்க அப்படின்னு. ஆனா அதுவே இப்ப ஒரு குடும்ப தலைவிக்கு வந்துட்டு உடம்புக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்து முடியல அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படியாவது அந்த வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துடணும் இப்படித்தான் இருக்கும். அதாவது மத்தவங்களுக்கு முடியலன்னா என்னால முடியாது நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். ஆனா குடும்ப தலைவிகளுக்கு அப்படி சொல்றதுக்கான ஒரு மனநிலையே ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அது வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான குடும்பத்துக்கு அது சரியா இருக்குமா? அதாவது எப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்டுக்கு போறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு உடம்புக்கு முடியலங்கிறப்போ என்னால இன்னைக்கு முடியல, இன்னைக்கு நீங்க இந்த வேலையை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான இடம் நிச்சயமா நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய குடும்பத்துல இருக்கணும். அந்த குடும்பத்துல ஆனந்தம் இன்னும் ஒருபடி அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்ட் தானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் குருந்தன்கோடு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் டி ஆர் திருமுருக பொன்பகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே, நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில வந்துட்டு வாரந்தோறும் பல துறைகள்லயும் வந்துட்டு ஒரு ஊக்கத்தோட உழைத்து வரக்கூடிய முன்னேறி வரக்கூடிய பல பெண்களை சந்திச்சு நாம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்து அந்த வரிசையில நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக இருக்காங்க குருந்தன்கோடு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் டி ஆர் திருமுருக பொன்பகவதி அவர்கள். பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்தான். அதுவும் இப்ப வந்து நம்ம ஊட்டச்சத்து வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நேரத்துல அவங்க நமக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: இப்ப வந்துட்டு பெண்களுக்காக நம்ம வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கறோம், அவங்க வந்து சுயமா நிக்கணும், அவங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கணும், அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க வாழணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்றோம். ஆனா வந்துட்டு அடிப்படையில ஆரோக்கியம் அப்படிங்கறது எல்லாருக்குமே முக்கியம். அதுல பெண்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சிறப்பு படுத்தி எல்லா இடத்துலயுமே சொல்றோம். ஒரு வளரிளம் பெண்களாகட்டும், கர்ப்பிணி பெண்களாகட்டும், பாலூட்டும் தாய்மார்களாகட்டும், அவங்களுடைய ஒவ்வொரு பருவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலா நம்ம சொல்றோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறோம் இல்லையா? சோ அந்த பெண்களுக்கு சத்தான ஊட்டச்சத்து அவசியம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்து சொல்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு?
1: பெண்களுக்கு ஏன் சத்தான உணவு மிகவும் அவசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு

0: அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்துட்டு அவங்களோட ஊட்டச்சத்து தேவைகள் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்குது. அவங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒவ்வொரு கட்டமும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஊட்டச்சத்து தேவைகள் வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வளரிளம் பருவம், அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் முடிஞ்சு கர்ப்ப காலம், பாலூட்டும் காலம், அதுக்கப்புறமாட்ட ஒரு ஏஜுக்கு அப்புறமாட்டு மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு போஸ்ட் பார்ட்டம் பீரியட் வந்துட்டு அதுக்கான ஊட்டச்சத்து தேவைகள் மாறுபட்டுகிட்டே இருக்கும். சோ வந்து பெண்கள் வந்து எப்பவுமே வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளா எடுத்துக்கணும். மேலும் வந்து சமச்சீரான உணவு, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எந்தெந்த உணவுகள் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம வந்து சமச்சீரான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும்.
1: ஓகே மேம், ரொம்பவே அருமையா ஒரு துவக்கத்தை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அதாவது பெண்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பருவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உணவுங்கிறது தேவைப்படுது அப்படின்ட்டு. இப்ப ஆரம்பிச்சோம்னா குழந்தைகள் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வளரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கான ஆரோக்கிய கட்டுப்பாடுகள், பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அதுவும் வளரிளம் பெண்கள் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க, ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு உணவு பழக்கங்கள் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்துட்டு இந்த வளரிளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து பத்தி, அதுக்கான உணவுகள் எப்படி எடுத்துக்கலாம், இந்த விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லலாமா?
0: வளரிளம் பருவம் அப்படிங்கறது வந்துட்டு 11 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள குழந்தைங்க நம்ம வந்து வளரிளம் பருவ பெண்கள்னு சொல்றோம். அவங்க மெயினா வந்து வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண்களோட உடல் மற்றும் மன வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப வேகமா இருக்கும். அந்த வயசுல அவங்க எடுத்துக்கிற ஊட்டச்சத்தான உணவு தான் வந்துட்டு நிலையா அவங்க உடம்புல இருந்து ஃபியூச்சர்ல அவங்க ஒரு அம்மாவாகிற நேரம் கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல குழந்தையை வந்து ஈன்றெடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வந்துட்டு அவங்க அந்த வயசுல வந்துட்டு நல்ல சமச்சீரான உணவு எடுத்துக்கணும். மெயினா எப்படின்னா ஒரு 6 வகையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்கு. மாவுச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின், மினரல், கொழுப்பு சத்து, மேலும் தண்ணீர், இதெல்லாம் வந்து போதுமான சரிவிகித அளவுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்ல வந்துட்டு நல்ல சக்தி கிடைக்குது. மேலும் வந்துட்டு அவங்களுக்கு புரதச்சத்து கரெக்டா சரிவிகிதமா எடுத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு உடல் வளர்ச்சி நல்லா அமையுது. வைட்டமின்ஸ், மினரல் எடுத்துக்கிறது மூலமா அவங்களோட லைஃப்ல வந்து நோயின்றி வாழலாம். நோயின்றி வாழ்றது மட்டும் இல்லாம நம்ம எடுத்துக்கிற கொழுப்பு சத்து வந்துட்டு நல்ல விதமான கொழுப்பு சத்துக்களை எடுத்துக்கணும். நல்ல விதமான கொழுப்பு சத்துக்களை எடுத்துக்கிறப்போ நம்ம இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம எடுத்துக்கிறது கரெக்டா அப்சர்வ் ஆகும் நம்ம உடம்புல. நம்ம வந்து அதே மாதிரி போதுமான அளவு தண்ணீரும் வந்து வளரிளம் பெண்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும்.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ இரும்பு சத்துன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, இப்ப இரும்பு சத்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எப்பவுமே சொல்றோம். பொதுவா முக்கியம்னா பெண்கள் வந்து இரும்பு சத்து சார்ந்த உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு அழுத்தி அடிக்கடி சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். சோ இரும்பு சத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கறது ஏன், பெண்களுக்கு அது எப்படி கிடைக்குது சொல்லலாமா?
0: பெண்களுக்கு வந்துட்டு மெயினா வளரிளம் பருவத்துல வந்துட்டு இரும்பு சத்து வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்டேஜ்லதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மாதவிடாய் காலம் ஸ்டார்ட் ஆகுது. மாதவிடாய் காலம் ஸ்டார்ட் ஆகுறப்போ இரும்பு சத்து இழப்பு வந்து அதிகமா இருக்கும். அதை வந்து நம்ம மீட் அவுட் பண்றதுக்காக இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம வந்துட்டு குறிப்பா நம்ம கரெக்டா ஸ்பெசிபிக்கா பார்த்து எடுத்துக்கணும். மெயினா நம்ம வந்துட்டு வெஜிடபிள் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கப்ப, லைக் தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை, பசலக்கீரை, இந்த மாதிரி நம்ம வந்து அதுல வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்குன்னு சொல்றோம். அதை நம்ம எடுத்துக்கிறாங்க எல்லா மக்களும். ஆனா எடுத்துக்கிறதோட சேர்த்து நம்ம வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கணும். லைக் வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் நம்ம பார்த்தோம்னா நம்ம கொய்யாக்காய், எலுமிச்சை பழம், நெல்லிக்காய், இந்த மாதிரி. இப்ப வந்து ஒரு முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளால ஒரு நெல்லிக்காவை கடிச்சு சாப்பிடுறதோ இல்லாத ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சாலோ கண்டிப்பா வந்து அந்த இரும்பு சத்து நம்மளோட உடம்புல வந்து உறிஞ்சும் தன்மை வந்து அதிகமாகும். மேலும் வந்து அசைவ உணவு சாப்பிடுறவங்களா இருந்தா டெய்லியும் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன், ஈரல், இந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளலாம். அதுக்கப்புறமாட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வளரிளம் பருவத்தினருக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கறாங்க. அயன் மற்றும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம குழந்தைங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அதை வந்துட்டு பேரண்ட்ஸும் வந்து கவனிக்கணும். மெயினா நம்ம ஏரியால கிடைக்கக்கூடிய சீசனலா கிடைக்கக்கூடிய வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். சீசனலா கிடைக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பட்ஜெட்டும் வந்துட்டு கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு அவைலபிலிட்டிக்கு நம்மளால அதிகமான செலவு பண்ணி வாங்க முடியாத இதை வந்துட்டு நம்மளுக்கு லோக்கலி அவைலபிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணமும் வந்துட்டு நம்மளுக்கு மிச்சப்படும்.
1: ஓகே, ரொம்பவே அழகா சொன்னீங்க. சீசனலா உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். அந்தந்த சீசன்ல வந்து கிடைக்கிறது வந்து அதிகபட்சமா அது ஒரிஜினலா இருக்கும், அதுல இருந்து ஊட்டச்சத்து கிடைக்கும். அந்த விஷயத்த அழகா எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்துட்டு வளரிளம் பெண்கள்னு பார்க்கும் போதே அவங்களுக்கு இந்த மாதவிடாய் சமயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சமயத்துல சில உணவுகள் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும், சில உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு வீட்டுல அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ ஏன்னா இப்ப வந்து காலேஜுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, இப்ப அவங்களுக்கு ஏதாவது அந்த நேரம் முடியாம ஆச்சுன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அது சார்ந்து சில உணவுகள் எடுத்துக்கணும்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்லாம் இருக்கும்போது இந்த மாதவிடாய் சமயத்துல அவங்களுக்கு ஏற்ற உணவுகள் அப்படி ஏதாவது இருக்கா?
0: மாதவிடாய் சமயத்துல நம்ம வந்து

0: மெயினா புரதச்சத்தோட சேர்த்து நம்ம வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இரும்பு சத்து வந்துட்டு நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபினா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து புரதச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமா தேவைப்படுது. நம்ம புரதச்சத்து நிறைந்த உணவுகள்னா பருப்பு வகைகள், தானிய வகைகள், மெயினா வந்து முளைக்கட்டின பயிர் வகைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பச்சை பயிறு வந்துட்டு டெய்லியும் வந்து காலையில ஊற வச்சுட்டு ஈவினிங் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம முளைக்கட்ட வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எடுத்தோம் அப்படின்னா முளைச்சிருக்கும். பச்சை பயிர் வந்து ஈஸியா வந்துட்டு முளைச்சு வரக்கூடிய ஒரு உணவு. இதுக்கு வந்து நம்ம தனியா ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நம்ம வந்து டெய்லியும் நம்ம வந்து இதை ரொட்டீனா அந்த வளரலாம் பெண்களே வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அவங்க அம்மா தான் தனியா இதுக்காக பண்ணணும்னு இல்ல. கண்டிப்பா வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு புரோட்டீன் பிளஸ் அதுல வந்துட்டு இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு இசையா அவங்களுடைய வளையல் சத்தம் அழகா பேக்ரவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. ஓகே, அந்த இசையோடய நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் மேம். இப்போ வந்துட்டு வளரிளம் பெண்கள் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னோம். அவங்க இதை சாப்பிடணும்னு நம்ம நிறைய சொல்றோம் தெரியுமா. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல என்னன்னா அவங்க வந்துட்டு ஒல்லியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபிட்டாங்கிறது வேற, பட் ஒல்லியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லா சாப்பிடுறாங்க, வெயிட் போடுறாங்க, அதுவும் முக்கியமா இந்த துரித உணவுகள் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஓரளவுக்கு வெயிட் ஏறிடுது. அப்போ வந்துட்டு வெயிட்ட குறைக்கணும்னு சொல்லி மொத்தமாவே உணவை ரொம்ப குறைச்சிடுறாங்க. இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக அவங்க உணவுல நிறைய கட்டுப்பாடு பண்றாங்க வளரிளம் பெண்கள். அது வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா, அது எப்படி, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: கண்டிப்பாக வந்து இளம் பெண்கள் வந்து நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவை வந்து தவிர்க்க கூடாது. அதிகமான சர்க்கரை நிறைந்த உணவுகள், இந்த மாதிரி துரித உணவுகள், மெயின்லி பேக்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அதிகமா சால்ட், அதாவது ஹை சால்ட் ஹை ஃபேட் இருக்கக்கூடிய ஹை சுகர், இந்த மூணையுமே அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து அவங்க மூணு வேளையும் உணவு எடுத்துக்கணும். இப்ப காலையில வந்துட்டு நம்ம வீட்டுல செய்யக்கூடிய இட்லி தோசை இந்த மாதிரி சாம்பார் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் மதிய உணவு எடுத்துக்கணும். நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அவங்க வந்து நல்லா தூங்கி முழிச்சாதான் கண்டிப்பா வந்து அவங்களால நெக்ஸ்ட் டே வந்துட்டு சோர்வு இல்லாம ஸ்கூலுக்கு போக முடியும். நம்ம காய்கறி பழங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பிளேட்டை பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் வந்துட்டு கண்டிப்பா 3 types ஆஃப் கலர்ஸ் இருக்கிறது மாதிரி நம்ம சாப்பிடணும். லைக் இப்ப ரெட் கலர், ஆரஞ்சு, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதாவது வானவில் நிற உணவு முறைகள்னே தனியா இருக்குது. சோ அதுல வந்துட்டு நம்ம மெயினா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கேரட், பீன்ஸ், பீட்ரூட், இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். மெயினா வந்து இளம் பருவத்துல நம்ம எக்ஸசைஸ் செய்யறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதிகமா சாப்பாட கண்ட்ரோல் பண்ணாம நம்ம வந்து நம்மளுக்கு ஆசைப்பட்ட உணவுகளை, சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு டெய்லியும் நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். பிளஸ் வந்து நல்ல தூக்கம், மொபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம நல்ல தூங்கினாலே நம்மளோட உடம்பு வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் ஸ்டெபிளைஸ்டா நம்ம வந்து ஃபிட்டா இருக்கலாம்.
1: ரொம்பவே அழகா அந்த முக்கியமா தூக்கம் பத்தி சொன்னீங்க. அந்த தூக்கம் குறைபடுறதுனால வந்துட்டு இந்த முடி கொட்டுறதுல இருந்து சீக்கிரமா ஒரு வயதான தோற்றம் வர்றதுல இருந்து உடலுக்கு பல கோளாறுகள் வந்து தூக்கம் இல்லாததுனால வருதுன்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா மொபைல்னாலதான் தூக்கம் போகுது. அதை நம்ம வந்து கண்டிப்பா யோசிக்கணும். இப்போ வளரிளம் பெண்கள் அவங்களுக்கான வந்துட்டு அதிகமா அவங்களுக்கு கவனம் கொடுக்கறதே அவங்க ஒரு தாயாகும் போது அவங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஒரு அதை எதிர்காலத்தை நோக்கிதான் நம்ம அதிகமா அவங்களுக்கு எல்லாமே சொல்றோம். இப்போ ஒரு கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து அப்படிங்கறது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்?
0: கர்ப்ப காலத்துல வந்து கண்டிப்பா வந்து தாய்மார்களுக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்து தேவைப்படுது. நம்ம கர்ப்ப காலத்துல அதிகமான ஊட்டச்சத்து தேவைப்படுது அப்படிங்கறதுனால ரெண்டு பேருக்கு சேர்த்து அதிகமான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இரண்டு பேருக்குமான அதிகமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நம்ம வந்து வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள், வைட்டமின் பி சத்து, மெயினா வந்துட்டு வைட்டமின் B9, ஃபோலிக் அசிட் நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிடுவோம். அதோட நம்ம வந்து உணவுலயும் வந்துட்டு விட்டமின் B9, ஃபோலிக் அசிட் நிறைந்த உணவுகளா எடுத்துக்கணும். வேற கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள், சிங்க் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நம்ம கர்ப்ப காலத்துல ஒரு கர்ப்பிணி தாய் சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்துதான் நம்ம அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு ஒரு அடிப்படையா கர்ப்பிணிகள் சாப்பிடுற உணவு தான் அமைகிறது. கர்ப்ப காலத்துல பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு புரதச்சத்து நிறைந்த உணவுகளும் அதிகமா எடுத்துக்கணும்.
1: இப்போ இந்த ஊட்டச்சத்து வாரத்துல நம்மளுடைய ஒரு பெண்களுக்கான இந்த நிகழ்ச்சியில ஊட்டச்சத்து சார்ந்து பெண்களுக்கு நீங்க நிறைவா சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: பெண்கள் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டெய்லியும் வீட்டுல வந்து சமையல் முடிச்சுட்டு கடைசியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு சிலர் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி முடிச்சுட்டு கடைசியா சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு இருக்காது. ஒரு சிலர் என்னன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அதிகமா இருக்கிறத அதிகமா எடுத்துப்பாங்க. சோ வந்துட்டு அவங்க அப்படி எடுத்துக்காம அவங்களுக்கு தேவையான உணவை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க வந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாச்சுன்னா அவங்க சத்தான உணவுகளை சாப்பிடலாம், ஆரோக்கியமாவும் இருக்கலாம். மேலும் இப்ப வந்துட்டு பர்ச்சேஸ் போறாங்க எல்லா பெண்களும் வந்துட்டு கடைக்கு பர்ச்சேஸ்க்கு போற நேரம் நம்ம எல்லாமே எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்த்து திங்ஸ் வாங்குறோம், எப்பவுமே வந்துட்டு எக்ஸ்பிரி டேட்டோட சேர்த்து அதுல வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது அதுல எவ்வளவு வந்து மாவுச்சத்து இருக்கு, புரத

0: சத்து இருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம வந்து மெயினா வந்து புரதச்சத்து நிறைந்த உணவுகள் இந்த மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்துட்டு குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. மேலும் நம்ம வீட்டுல வந்து வீட்டு தோட்டம் அமைக்கலாம். வீட்டு தோட்டம் அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாவே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா வந்துட்டு கீரை வகைகள் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வகையான கீரைகள் நம்ம வந்து தேவைப்படுறது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல வந்துட்டு எப்பவுமே சமைக்கிறப்போ அதிகமான சர்க்கரை, கொழுப்பு பிளஸ் வந்துட்டு உப்பு, அதிக உப்பு சர்க்கரை கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை வந்து அதிகமா சமைக்காம நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகள், முளைக்கட்டின தானியங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கலாம். சுத்தமான பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியம். சுத்தமான குடிநீர், சுத்தமான உணவு, சுத்தமான சுற்றுப்புறம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உள்ள பெண்களும் இளம் பெண்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து சத்தான உணவு அவங்களோட வளர்ச்சிக்காக வந்து எடுத்துக்கலாம். கர்ப்பிணி தாய்மார்கள் வந்துட்டு அவங்களோட நலனுக்காக வந்துட்டு கண்டிப்பா சமச்சீரான உணவு எடுத்துக்கணும். பாலூட்டும் தாய்மார்கள் அவங்களோட நலன் பிளஸ் குழந்தையோட நலனுக்காக கண்டிப்பா வந்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். மாதவிடாய் நின்ற பின் வந்து பெண்கள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமான உணவு, மெயினா வந்து கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளோட புரதச்சத்து நிறைந்த உணவுகளும் எடுத்துக்கணும். காய்கறி பழங்கள் இதை வந்து அதிகமா எடுத்துக்கலாம். நம்ம வந்து சத்தான உணவுகள் சாப்பிட்ற பெண் வந்து ஆரோக்கியமான தாயா உருவாகலாம். மேலும் அவங்களால வளமான குழந்தை பிறக்குது. வளமான குழந்தைகள் பிறக்கிறப்போ ஆரோக்கியமான சமுதாயத்தை வந்து நம்மளால உருவாக்க முடியுது. பெண்களின் ஆரோக்கியம் தான் ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம்.
1: ஓகே மேம், ரொம்பவே அருமையா சொன்னீங்க மேம். முக்கியமா இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கறப்பவே ஒவ்வொரு சத்தும் ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம உடம்புக்கு தேவை. அதுக்கு அளவுல கரெக்டா கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய உணவுகள் எல்லாமே ஒரே மாதிரியான உணவுகளா இல்லாம எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவுகள் அதற்கு விகிதத்துல எடுத்துக்கும் போது உடல் ரீதியா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
1: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை குருந்தன்கோடு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் டி ஆர் திருமுருக பொன்பகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். பொதுவாகவே சில நாட்கள் சிறப்பு நாட்களாக மாற்றப்பட்டு அதுக்கு சில விழிப்புணர்வுகள் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த சார்ந்த விழிப்புணர்வா ஒரு நாளை வந்து நம்ம அனுசரிக்கிற மாதிரி இருக்கு. சில நேரங்கள்ல ஒரு நாள், சில நேரங்கள்ல ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் கூட அனுசரிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதாவது ஒரு சிறப்பான காரணம், நல்ல காரணம், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு நன்மைகள் பல செய்யக்கூடிய காரணம் இருக்கும். சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நன்மையை புரிஞ்சுகிட்டு நம்ம கொஞ்சம் அந்த விழிப்புணர்வை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு நடந்தோம்னா, சோ ஊட்டச்சத்து வாரம் நடந்துட்டு இருக்கு, அது நம்மளுடைய ஊட்டச்சத்துக்காக தான், கரெக்ட் தானே? ஊட்டச்சத்துங்கிறது ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கியம், ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பயனுள்ள தகவல்களை நம்மளுடைய மூளைக்கு தீனியா மட்டும் கொடுக்காம நம்மளுடைய வாழ்க்கையிலும் சிறப்பான விஷயங்களா ஃபாலோ பண்ணலாமே, நமக்கு நல்லது தானே? அதுலயும் முக்கியமா பெண்கள்னு வரும்போது வீட்டுல இருக்க எல்லாருக்கும் என்ன வேணும், ஹெல்த்துக்கு என்ன நல்லதுன்னு பார்த்து சமைப்பாங்க. ஆனா கடைசியில எதுவும் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு எதை பத்தியும் யோசிக்காம மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க. ஆனா இதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, நமக்கு தெரியும். அதனால நம்ம உடம்புக்கு எது ஆரோக்கியமானதோ அத நாம தான் கவனமா எடுத்துக்கணும். ஏன்னா நமக்காக இன்னும் நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு, கரெக்ட் தானே? அடுத்ததா வருது நமக்குள்ளே.
2: நிலா நிலா, வண்டியில ஏறும்போது பாத்து போ, நீளமான டிரெஸ் எல்லாம் போட்டு போற, வண்டியில ஏறும்போது கால மிதிபெற்ற போகுது, அதனால வண்டி ஓட்டும் போது பாத்து கவனமா ஓட்டுமா.
1: ஃபங்க்ஷன் வீட்னா இப்படிதான் டிரெஸ் போடணும், அதெல்லாம் நான் பாத்து போயிருவேன், நீங்க கவலையே படாதுங்க.
2: நிலா நிலா நில்லு, போறதெல்லாம் சரிதான், ஹெல்மெட் எடுக்காம போற.
1: பாத்தீங்களா என் ஹேர் ஸ்டைல, இந்த ஹேர் ஸ்டைல பண்றதுக்கு விடியகாலம் 4 மணிக்கு எழும்பி இருக்கேன். நான் என்னைக்காவது 4 மணிக்கு எழும்பி நீங்க பாத்துருக்கீங்களா? இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ஹெல்மெட் வச்சு ஹேர கலைக்கிறதுக்கா?
2: என்னமா பேசுற, வண்டி ஓட்டிட்டு போற எல்லாருமே பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லதான் போறாங்க, ஒரு சில பேர் தான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல போறாங்க. பக்கத்துல போறோமோ தூரத்துல போறோமோ எங்க போனாலும் நம்ம அரசு சொன்ன ஹெல்மெட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பாத்து செய்யணுமா இல்லையா? ஹெல்மெட் போடாம போனா எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் தெரியுமா உனக்கு? பக்கத்துலதானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அவ்வளவு அசால்ட்டா போனோம், அந்த இடத்துலதான் நம்மளுக்கு ஒரு சில ஆக்சிடென்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஹெல்மெட் அவாய்ட் பண்ணாத கண்டிப்பா எடுத்து போட்டுட்டு போ. ஹேர் ஸ்டைல விட உன்னோட உயிர் தான் முக்கியம். ஆமா, நீ ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்ற,

0: ஒரு ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு தான் நீ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவேன்னு சொன்னேன். இப்போதான் ரெண்டு ஹெல்மெட் போடணும்னு இருக்கு. எப்படி போக போறீங்க ரெண்டு பேரும்?
1: அந்த ரூட்ல போலீஸ் எல்லாம் வர மாட்டாங்க, அதனால ஹெல்மெட் போடாட்டியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: ஏ நிலா, உனக்கு புரியுதா இல்லையா? ஹெல்மெட்டுங்கிறது போலீஸுக்கு பயந்து நம்ம போடுறதுக்கு இல்ல, நம்ம உயிருக்கு பாதுகாப்புக்கும் உத்தரவாதத்துக்கும் அரசு நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா அதை கரெக்டா நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை நீ செய்யாம பக்கத்துல தானே இப்படின்னு இவ்வளவு அசால்ட்டா பேசுற பத்தியா?
1: தெய்வமே போதும், ஏற்கனவே எனக்கு நேரம் ஆச்சு. உங்ககிட்ட அட்வைஸ் கேக்குறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் கிடையாது. போய் அந்த ஹெல்மெட்டை உங்க கையாலே எடுத்துட்டு வாங்க.
0: இன்ன ஹெல்மெட்டை முதல்ல போட்டுட்டு சேஃபா நீ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வா.
1: குடுங்க. சரி நான் கிளம்புறேன், பாய்.
0: ஏ நிலா, என்ன பண்ற நீ? ஹெல்மெட்டை போட சொன்னேன் சொல்லிட்டு ஒரு கடமைக்காக வேண்டி ஹெல்மெட்டை போட்டு வச்சிருக்க. அந்த ஸ்ட்ராப் எல்லாம் மாட்டாம அப்படியே சும்மா தொலதொலான்னு போட்டு போற, இதுக்கு நீ ஹெல்மெட் போடாமலே போலாமே.
1: கடவுளே, நான் ஸ்லோவா தான் போவேன். நான் போற ஸ்பீட்ல ஹெல்மெட் ஒன்றும் பறக்காது. லாக்கு போடலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
0: ஏ நிலா, ஹெல்மெட்டை போட்டுட்டு போறது முக்கியம் இல்ல, அதை கரெக்டா லாக் பண்ணி போட்டுட்டு போனோம். ஹெல்மெட்டை நீ போட்டுட்டு லாக் சரியா போடாம போனாலும் போலீஸ் பிடிப்பாங்க, அது தெரியுமா உனக்கு?
1: கடவுளே, ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? இத்தனையும் மீறி நீங்க சொன்னீங்க, நான் ஹெல்மெட்டை போட்டிருக்கேன். ஆனா கூட என்ன கிளம்ப விடாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை கூட்டிட்டு போலன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க.
0: என்ன கூட்டிட்டு போகலங்கிறதுக்காக ஒன்னும் நான் சொல்லல. எப்பவுமே நம்மளோட சேஃப்டி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீ போட்டு போனாதான் நாளைக்கு ஒன்ன பார்த்து இன்னும் நாலு பேர் போட்டு போவாங்க. நீ மட்டும் இல்ல, நீ பின்னாடி கூட்டிட்டு போறிய உன் ஃப்ரெண்டு, அவளும் சேர்த்து ஹெல்மெட் போட்டுட்டு போனான்னு வச்சுக்க, அதுவே நீங்க கொடுக்கக்கூடிய முதல் ஒரு விழிப்புணர்வா இருக்கும். அதனால இன்னொரு ஹெல்மெட்டையும் தாரேன், அதை உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போற வழிய பாரு.
1: சரிம்மா, வீட்டுல இருக்கிறதுல பெரிய பையா பார்த்து அந்த ஹெல்மெட்டை போட்டு கொடுங்க, அவளுக்கு கொண்டு போய் குடுக்கறேன்.
0: ஒரு நிமிஷம் இல்லமா, போயிடாத, இந்த எடுத்துட்டு வரேன் ஹெல்மெட்ட. இந்தா புடி.
1: சரி நான் கிளம்புறேன். இவ்வளவு நேரம் அட்வைஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த ஹெல்மெட்டுக்குன்னு சில தரநிலைகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஹெல்மெட்டை தான் வாங்கணும். நீங்க அப்படி வாங்கி தந்திருக்கீங்களா? நான் போயிட்டு வர்றேன். அதுக்கு முன்னாடி ஹெல்மெட்ல இருக்கக்கூடிய தரநிலைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரெண்டு ஹெல்மெட்டை வாங்கி வைங்க.
0: அப்படி வேற இருக்கோ? ஹெல்மெட்னா எல்லாம் ஒண்ணுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இவ என்ன போற போக்குல இப்படி வேற சொல்லிட்டு போற? அப்போ இனி வாங்கும் போது தரமானதா நல்லதா பார்த்துதான் வாங்கணும் போல இருக்கு. ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல.
1: தொடர்ந்து பணி செய்யும் போது சோர்வுங்கிறது கண்டிப்பா வரும். ஆரோக்கிய ரீதியா சில வலிகள் கூட இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல அந்த வேலைய இன்னும் வந்து நெருக்கடி ஆக்கிக்கிட்டு மேலும் மேலும் நம்மளுடைய உடலை இன்னும் கஷ்டப்படுத்தாம அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கண்டிப்பா கொடுக்கணும். இனி வரக்கூடிய நாட்களுக்கு அந்த ரெஸ்ட் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சில சமயங்கள்ல நம்மளுடைய சூழல் நமக்கு அந்த ரெஸ்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வைக்கவே வைக்காது. ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டு நமக்கான ஓய்வுக்காகவும் கொஞ்சம் சமயம் ஒதுக்கணும் தேவைப்படும் போது. எல்லாருக்குமே இது பொதுவான விஷயம் தான். ஆனா முக்கியமா பெண்களுக்கு இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க பணிக்கு போற பெண்களா இருந்தா கூட வீட்டுல வந்து அவங்க தொடர்ந்து பணி செய்யற மாதிரி இருக்கு. சோ அவங்களுக்காக இதை கொஞ்சம் ஸ்பெஷலாவே எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. கரெக்ட் தானே? அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
2: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் பிரதமரின் தேசிய பால விருது பெற்ற பூஜா பால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வசதிகள் வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல குடும்ப பின்னணி இருக்க வேண்டும், நிறைய பணம் இருக்க வேண்டும், சிறந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இவை எதுவும் இல்லாமல் கூட சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் 17 வயது இளம் சாதனையாளர் பூஜா பால். உத்தரப்பிரதேசத்தின் பாரபங்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் பூஜா பால். மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதில் பல சிரமங்களை எதிர்கொண்டார். இவருடைய தந்தை தினக்கூலி தொழிலாளி, தாய் அரசு பள்ளியில் சமையலராக பணியாற்றுகிறார். மின்சார வசதி கூட இல்லாத சூழலில் மண்ணெண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் படித்த நாட்கள் பூஜாவுக்கு உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வசதிகள் குறைவாக இருந்ததே தவிர கனவுகள் குறைவாக இருக்கவில்லை. பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது பள்ளிக்கு அருகில் கோதுமை கதிரடிக்கும் இயந்திரத்திலிருந்து அதிக அளவில் தூசி வெளியேறுவதை பூஜா கவனித்தார். அந்த தூசியால் குழந்தைகளுக்கும் விவசாயிகளுக்கும் சிரமம் ஏற்படுவதை பார்த்தார். பலரும் அந்த பிரச்சனையை பார்த்துவிட்டு கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் பூஜா மட்டும் இந்த பிரச்சனைக்கு நம்மால் ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாதா என்று சிந்தித்தார்.

0: அந்த ஒரு கேள்விதான் அவருடைய சாதனை பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. தன்னுடைய அறிவியல் ஆசிரியரின் உதவியுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் விளைவாக கோதுமை கதிரடிக்கும் போது உருவாகும் தூசியையும் பதரையும் தனியாக பிரித்து சேகரிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்கினார். மிகப்பெரிய ஆய்வுக்கூடம் அவரிடம் இல்லை, அதிக பணமும் இல்லை. சுமார் 3000 ரூபாய் செலவில் இந்த கண்டுபிடிப்பை உருவாக்கினார். அவருடைய முயற்சிக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்தது. ஜப்பானில் நடைபெற்ற சக்குரா சயின்ஸ் ஹைஸ்கூல் புரோகிராமில் பங்கேற்கும் வாய்ப்பையும் பெற்றார். மேலும் 2025 அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்பு துறையில் செய்த சாதனைக்காக பிரதமரின் தேசிய பால விருதையும் பெற்றார். மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த ஒரு கிராமத்து சிறுமி தன்னுடைய சிந்தனையாலும் விடாமுயற்சியாலும் தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற சாதனையாளராக மாறியிருக்கிறார். பூஜா பாலின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நம்முடைய சூழ்நிலை நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை, நம்முடைய முயற்சிதான் அதை தீர்மானிக்கிறது. நம்மை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை பார்த்து யாராவது இதை சரி செய்வார்கள் என்று நினைக்காமல் இதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று நாம் சிந்திக்க தொடங்க வேண்டும். ஒரு சிறிய சிந்தனை, ஒரு சிறிய முயற்சி, ஒரு விடாமுயற்சி, இவை மூன்றும் சேர்ந்தால் ஒரு நாள் அது மிகப்பெரிய சாதனையாக மாறலாம். குறிப்பாக பெண்களே, உங்கள் கனவுகளை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதீர்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். வசதிகள் இல்லையென்றால் இருக்கும் வசதிகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள். ஏனென்றால் வெற்றியை தீர்மானிப்பது நம்மிடம் இருப்பது அல்ல, இருப்பதை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான். பூஜா பால் நமக்கு நிரூபித்திருப்பது ஒன்றே ஒன்று, வசதிகள் குறைவாக இருக்கலாம், வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய கனவுகளுக்கும் முயற்சிக்கும் ஒருபோதும் எல்லை இருக்கக்கூடாது.
1: ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியிலிருந்து நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெண்மணி வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்காக ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதுக்காக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அதுக்கான சூழல் இல்ல அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா வெற்றி பெற்ற எல்லாருடைய சூழலுமே எப்பவும் அவங்களுக்கு சாதகமான சூழலாவே இருந்திருக்கு அப்படிங்கறது கிடையாது. பல சவாலான சூழல்களையும் தாண்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் மன உறுதிதான். எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மளுடைய இலக்கை நோக்கி எப்படியாவது போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த மன உறுதியும் தொடர் உழைப்பும் தான். இது சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும், செய்யறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சவால்களை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு சாதிச்ச பலரும் நம்மளுடைய வரலாற்றுல இருக்காங்க. அதனால அது முடியாத விஷயம்னு நம்மளால சொல்லவே முடியாது. கரெக்ட் தானே?

0: வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: കലൈക്കാവിള തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
4: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
3: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
4: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കലൈക്കാവിള.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
9: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
13: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
12: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
14: பழைய பாடல்களின் மெல்லிசை சரா.

0: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்.
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
0: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
0: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், குறிப்பாக ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெறுவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல், உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டாக்டர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் தமது இந்த பயணத்தின்போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிக்காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,344 உயர்ந்துள்ளது. 590 வெளிநாட்டினர் உட்பட காணாமல் போன 5,000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் 10 நாட்களாக சேற்றில் புதைந்த 60 வயது பெண் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். காவலர் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த மாநிலத்தை உருவாக்க மக்கள் காவல்துறைக்கு உறுதுணையாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைக்க நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கூறிய முதலமைச்சர், ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களின் உயிர், உடைமை, உரிமைகளை பாதுகாக்கும் காவல்துறையினரின் வீரமும் தியாகமும் போற்றத்தக்கவை என பாராட்டியுள்ளார். 1859 மெட்ராஸ் காவல் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நவீன அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6 காவலர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கண் பார்வை இழப்பு தடுப்பிற்கான சிறப்பான

0: எடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கண்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாயையை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் தமது வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கல்லணையிலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் இன்று திறந்து வைத்தனர். இதன் மூலம் சுமார் 3,12,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக காவிரி ஆற்றில் 1,000 கனஅடி தண்ணீரும், வெண்ணாற்றில் 1,000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும், கொள்ளிடத்தில் 500 கனஅடி என மொத்தம் 3,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,612 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 92.3 அடியாக உள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறிய அவர், ஆணவ கொலை தடுப்பு மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் வரையறுக்கப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நகராட்சிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சாலையோர வியாபாரிகளான பெட்டிக்கடை, டிஃபன் கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை வைத்திருப்போர் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டம் மூலம் 15,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது. இந்த கடனை பெற விரும்பும் சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பத்தை பெற்று வங்கியில் ஒப்படைத்து பயன்பெறலாம் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உதகையில் வார விடுமுறை நாளையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முதுமலை காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம், திருவள்ளூர் சிலை, கண்ணாடி இழைக்குண்டு பாலம் உள்ளிட்ட இடங்களிலும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் 7 நாளான இன்று சண்முகநாதர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் காணும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை சுவாமி சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் 7 திருநாளான இன்று அதிகாலை சண்முக பெருமான் உருகு சட்டசேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மேலக்கோவிலிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் வலம் வந்து மேலக்கோயிலை சேர்ந்துள்ளார். மாலை சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் உலாம் வந்து மேலக்கோயில் சேர நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: தேனி மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்தம் இல்லங்களுக்கு சென்று குடிமைப் பொருள் வழங்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஓடுவோம் என்பதை வலியுறுத்தும்

0: வகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் மாரத்தான் போட்டி ஈரோடில் இன்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் செட்டி இணை களமிறங்குகிறது. அரையிறுதியில் இந்த இணை மலேசிய இணையை 21-16, 18-21, 21-11 என்ற செட்களில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசீ கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: எலுமிச்சம்பழம் கல்லீரலுடைய வேலையை மிகச்சிறந்ததாக செய்கிறது. அப்படின்னா கல்லீரல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்றீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 விதமான என்சைம் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பானது, ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடியது. அதற்கு என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த உறுப்பு எந்த சுவையில் அடிப்படையில் வேலை பார்க்குதுன்னு சொன்னீங்கன்னா, புளியினுடைய சுவை, புளிப்பு சுவையில் வேலை செய்யுதுன்னு பாக்குறோம். அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்தில் அதீதமாக இருக்கிறது. மற்ற புளிப்புக்கு என்ன விஷயம் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கானா சொல்ல முடியாது, மோர்னு அதிகமாக புளிச்சிரும். புளி சேர்த்தோம்னா அந்த புளிப்பினுடைய தன்மை தெரியாது. ஆனா இந்த புளியினுடைய தன்மை ஒரு அளவுக்கு நிர்ணயம்பட்டு இருக்கிறதாக பார்க்கிற போது மிகச்சிறந்ததாக இருக்குது எலுமிச்சம்பழம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து வருடம் 365 நாட்களும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இப்ப எலுமிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் நல்ல பார்க்கிறது என்ன அப்படின்னா, கல்லீரலுடைய செயல்பாடை மேம்படுத்த முடியும். அந்த ராஜ உறுப்பினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ரத்தத்தினுடைய தன்மை அழகாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இப்ப எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கூடுமானவரை மதிய உணவுக்கு 1 மணி நேரம் முன்பாக எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறத ஒரு உண்மை.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com

0: ஏஐஆர் சென்னை, இன்ஸ்டாகிராம் @ஏஐஆர் சென்னை மற்றும் @ட்விட்டர் ஏஐஆர் சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதிய

0: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. 2:40 வரை துறைகானம் கேட்கலாம். முதலில் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடலை.
1: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரைசை. திரைசையில் ஒலிக்கவிருக்கும் பாடல் வெந்து கணி தடிந்தது காடு திரைப்படத்திலிருந்து.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேரம் 2:20. ஒலிக்கவிருக்கும் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் பாம்பே ஜெயஸ்ரீ, உன்னிமேனன், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில்.

0: அறிவிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
3: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திருமணம் என்னும் ஒற்றை நிகழ்வுதான் எத்தனை சத்தியங்களை தாங்கி நிற்கின்றது. ஒலிக்கவிருக்கும் பாடல் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் ஹரிச்சரன். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளின்

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: கண்ணனை காணாமல் எங்கும் ராதையின் பாடல் தான் அது. ஒலிக்கவிருக்கும் பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார் கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன்.
5: கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவனை அனியாக்கொள்வாயா, சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

திரையிசையில் இனி கேட்கலாம் அழகிய தமிழ் மகன் திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்கிறார்கள் பென்னி தயாள், அர்ச்சித், தர்ஷனா. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏ ஆர் ரஹ்மான்.

நேரம் 2:45 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. காலை கனவில் வந்து காட்சி தந்த அந்த கள்வன் தான் காணாமல் போனது ஏனோ. ஒலிக்கவிருக்கும் பாடல் தக் லைஃப் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 2:55 40 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் மேலூரில் 12 சென்டிமீட்டர், தானியமங்கலம் 9 சென்டிமீட்டர், சாத்தூர் 8 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், இரும்பிலிக்குறிச்சி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டி, அன்னவாசல், மஞ்சளாறு, அரியலூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம், நீடாமங்கலம், கீழணை, கொடவாசல், பொன்னணையார் அணை, பிளவக்குள் பெரியார் அணை 5 சென்டிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம், லப்பைக்குடிக்காடு, சேந்துரை, ஜெயங்கொண்டம், கந்தர்வக்கோட்டை, குடுமியான்மலை, நிலக்கோட்டை, சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருமயம், ஏத்தாப்பூர், குறுங்குளம், திருவிடைமருதூர், எலந்தக்குட்டைமேடு, மன்னார்குடி, கவுந்தப்பாடி, பெலாந்துறை, கயத்தாறு, இல்லுப்பூர், காரையூர், கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வலங்கைமான், சிவகாசி, நிலக்கோட்டை, புதுவேட்டைக்குடி, மயிலாடுதுறை, பெருந்துறை, பொன்னமராவதி, வெட்டிக்காடு, தன்றாம்பேட்டை, எறையூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், கடலூர் மாவட்டம் லக்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தொழுதூர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கீழச்செருவாய், குண்டேரிப்பள்ளம், பொன்மலை, கீரனூர், சோழவரம், தென்பரநாடு, ஆதனாக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், நெய்வாசல், தென்பத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27

0: டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக

0: ஆற்றில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரிப்பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 3:02 ஆரம்பமாயாச்சு இன்றைய தேநீர் நேரம். ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கும், இழைத்திருப்பாங்க, நமக்காக இருக்கலாம் இல்லை அவங்க ஒரு தவறு செய்திருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பொதுவான ஒரு எண்ணம் அப்படின்னா இவங்க வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே தோற்றும். அந்த விதத்தில் ஒருவர் செய்த ஒரு தவறை வைத்து அவரை வந்து முழுமையாக மதிப்பிடலாமா? இது வந்து நீங்கள் இதுதான் இன்றைய தலைப்பு, இன்றைய தேநீர் நேரத்துக்கான தலைப்பு. இதுக்கு பாசிட்டிவாகவும் நேயர்கள் பேசலாம். ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா ஒரு நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு அழகான பழமொழி, என்ன, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்போ ஒரு நிகழ்வு வச்சே, ஓ இவங்க வந்து எல்லா நிகழ்வுலையும் எல்லா சுச்சுவேஷன்லையும் இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிச்சிருக்க முடியும் அப்படின்னு. இன்னொரு பக்கமாக நம்ம சார்ந்து பேசும்பொழுது என்ன சொல்லலாம், இல்லை எல்லாருடைய தவறையும் வந்து ஒரே ஒரு தவறை வச்சு எல்லா ஒருத்தங்களுடைய ஒட்டுமொத்த குணநலனையும் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஏன்னா மனுஷன் அப்படிங்கிறவன் பன்முகத்தன்மை கொண்டவன் அப்படின்னு பல்வேறு கோணங்களில் வந்து இன்னைக்கு நேயர்கள் நம்ம கூட பேச இருக்கிறாங்க. அப்போ இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். ஒருவரை அவர் செய்த ஒரு தவறை வைத்து முழுமையாக மதிப்பிடலாமா, மதிப்பிடலாம் மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்துல இருந்தும் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 அல்லது 2907722, முன்னிடைப்பாக 0465 2, அலைபேசி எண் 8903252739 அப்படிங்கிற எண்ணுக்கு உடனே டயல் செய்து நீங்க இந்த தலைப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது நேரத்தை பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார்.
1: ரொம்ப சந்தோஷம் மேம். டாபிக் வந்து ஒருத்தர் தவறு செய்யும் போது
0: அவருடைய ஒரு தவறை வைத்து அவரை வந்து முழுசா நம்மளால மதிப்பிட முடியுமா, மதிப்பிட்டுலாமா?
1: இல்ல மேம், நிச்சயமா மதிப்பிட முடியாது. கோ வித் தி ஃப்ளோல சில பேரு சில தவறு அப்படிங்கறத செய்யலாம் மேம். ஆனா அந்த தவற வச்சு அவர் எப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. அவருடைய குணம் வந்து அந்த ஒரு தனி அந்த ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த ஸ்பாட் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா சில பேர் நீங்க சொல்ற மாதிரி அவங்க இப்படி தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க குணமே இப்படிதான் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா அந்த ஒரு கனப்பொழுது ஒரு சிலருக்கு அந்த டக்குன யோசிச்சு அவங்க செய்யாம அந்த தவறு அப்படிங்கறத பண்ணிருக்கலாம. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஒரு தவறு செஞ்சுட்டாரா, எதனால செஞ்சாரு, அவருடைய உண்மையான இன்டென்ஷன் அதுதானா, அல்லது வேற என்னென்ன காரணங்கள்னால அந்த தவறு இழைக்கப்பட்டது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அதன் பிறகுதான் மேம் ஒருத்தரை பத்தி நம்ம நல்லா பழகின உன்னதான் அவங்களுடைய உண்மையான குணம் இதுவா இல்லையா.

0: அப்படின்னு தெரியும். அதனால ஒரு தவறு ஒரு நபர் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்பொழுதுமே போயிட்டு தான் போயிருக்கு மேம். அவங்க கூட பழகி அவங்க கூட நல்லா தெரிஞ்சவங்களாலதான் உணர முடியும் அது கோ வித் தி ஃப்ளோவா அந்த தவறு நடந்தது இன்டென்ஷனலா இல்ல அப்படின்ட்டு.
1: அருமையா சொன்னீங்க. இன்டென்ஷனலா செய்யற ஒரு தப்புக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு சூழ்நிலையில தெரியாம செய்யற ஒரு தவறுகளுக்கும்.
0: கண்டிப்பா.
1: அதனால தவறு தவறா இருந்தாலுமே அந்த சூழ்நிலை தான் என்ன பண்ணுது, டிசைட் பண்ணுது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க.
0: அதனால எப்பவுமே உங்க தவறானவங்கிற கண்ணோட்டத்தை விடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களே தப்பா நினைக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா அணுகினோம்னா அந்த தப்பு காலப்போக்கில் அவங்க செய்யாம கூட இருப்பாங்க.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி.
0: தேங்க்யூ மேம், பை
1: பை. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
2: சோரங்கல முத்தாசிரியில குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி. சொல்லுங்க.
2: காரணம் என்ன? கேக்குதா? கேக்குதா?
1: கேக்குது கேக்குது சார்.
2: சரி, ஓகே ஓகே. காரணம் என்னன்னா, ஒரு தப்பு கேட்டுக்கிறீங்க, நடந்த சம்பவம் திரும்ப ரெண்டு பேர் கேட்கிறேன். நேற்று நான் ஒரு கடைக்கு ஜாமான் வாங்கிட்டேன், பொருட்களை ஜாமான் வாங்கியிருக்கேன். அவள் கையில கொடுத்து 100 ரூபா கொடுத்தேன். அந்த சார அந்த கடைக்காரர் என்ன செய்வாருன்னா, 500 ரூபான்னு எடுத்துக்கிட்டு 400 ரூபாயும் தாராரு. 100 ரூபாய் கொடுத்தது. அப்ப நான் வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கிட்டு அவருக்கு கேட்டேன், நான் எவ்வளவு தகுந்த அவருக்கு கேட்டேன், நீங்க 500 ரூபான்னு இல்ல 500 ரூபாய் கிடையாது 100 ரூபா இது அவரு சாயத்தாரு மன்னிப்பு அதுக்கு பண்ணிட்டேன். உங்க எந்த தப்பு இடக்கூட முடியாது. நல்ல மாதிரி
1: வணக்கம் வணக்கம். இடைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ,
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம். நான் குளச்சல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா
3: மேடம். ஒரு பிள்ளை ஒரு நாளை ஒரு தப்பு செய்தா மன்னிச்சு விட்டுலாம். சரி, அந்த பிள்ளை தெரியாம தப்பு செய்தது, அதே தப்ப மறுபடியும் செய்தா அத ஒரு நாள் கூட நம்ம மன்னிச்சு விடலாம். மாறி மாறி அதை செய்தா அது மன்னிக்க முடியாத தப்பு. அத நம்ம முதல்ல அந்த முதல்ல செய்த தப்புல இருந்தே அந்த பிள்ளைய நம்ம திருத்துக்கு பாக்கணும். திருத்தி இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இது பெரிய தப்பு. நீ இப்ப அடுத்த அந்த பக்கத்துல இருக்கிற பிள்ளைக்க புத்தகத்தை நீ எடுத்து உன பேக்ல வச்சக்கூடாது. புத்தகம் சரி எதுவும் சரி வச்சக்கூடாது. அப்ப ஒரு நாள் வச்சு ரெண்டு நாள் வச்சு மூணாவது நாள் அந்த பிள்ளை எடுத்து மாத்தி மாத்தி கொண்டு போனா அந்த பிள்ளைய நம்ம யாருக்கிட்ட சொல்லி கண்டிக்கணும்? அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்கிட்ட சொல்லி அந்த பிள்ளைய கண்டிக்கணும். மாறி மாறி அது எடுத்தோம்னா அந்த பிள்ளைய அந்த இடத்துல ரெண்டு இடத்த மாத்தி இருக்கணும். அது மாத்தி இருக்கு. அப்போ இந்த பிள்ளைக்கு மேல இருக்கே ஒரு இதனால அந்த பிள்ளை எடுக்குதா, இல்ல அடுத்த பிள்ளைக கிட்ட மாத்தி இருக்கு அந்த பிள்ளை அது எடுக்காம இருந்தா அந்த பிள்ளை அந்த தப்ப உணர்ந்துருவாங்க. மாத்தி அத அந்த இடத்துல மாத்தி இருக்கம்போ அந்த பிள்ளை அது எடுக்காம இருந்தா அந்த தப்ப உணர்ந்து அந்த பிள்ளை திரும்பி வாழுதுன்னு அது அர்த்தம்.
1: அர்த்தம் நிச்சயமா. அப்போ ஒரு தவறு தவறு அப்படிங்கறத வந்து கடந்து போகாம அது அந்த முதல் தடவை அது தவறு பண்ணும் போதே அது திருத்த ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
3: அது இல்லாம இருந்தா அந்த இடத்துல இருந்து அதை மாற்றி இன்னொரு இடத்துல இருக்கணும். இருத்தி நம்ம அதை பாக்கணும். அப்ப அது அந்த இடத்துலயும் அது அதே தப்பு செய்தோம்னா அந்த புள்ள வந்து தப்பு செய்யும் அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கணும். அது தப்பு செய்யாம இருந்து அது நல்ல மாதிரி அந்த புத்தகங்களை மாறி மாறி எடுக்காம இருந்து அந்த தப்பு அந்த புள்ள திருந்திட்டு அதனால அந்த புள்ள திருந்தி நல்ல மாதிரி இருக்குது என்ன நம்ம நினைச்சுக்கணும். ஆனா ஒரு தடவை தப்பு செய்தா நம்ம மன்னிப்பு கொடுக்கணும், ரெண்டு தடவை நம்ம மன்னிப்பு கொடுக்கணும், மூணாவது தடவை நம்ம அதை இடத்த மாற்றி விட்டுறோம்.

0: அப்போ அப்படியா
1: போனா
0: இந்த பிள்ளை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே ஜட்ஜ் பண்ணாம இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய வந்து தப்பை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் இல்லையா?
1: வாய்ப்பு கொடுக்கலாம்.
0: அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி, இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றியம்மா, நன்றி.
0: ஒலிக்கு பிறக்கும் பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
3: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
7: நேரம் 3:15. தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களிடம் பேசிட்டு இருக்கிறோம். தவறு தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்து இன்றைய உரையாடல் தேநீர் நேரத்துல இருக்குது. ஒருவரை ஒருவர் செய்த அவரது ஒரு தவறை வைத்து முழுமையாக மதிப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன்

0: பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்னு ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்தோம். தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூதப்பாண்டியில் இருக்கீங்க மேடம்,
0: எந்த
1: நல்லா
0: ஊர்ல இருந்து
1: பார்த்தீங்களா?
0: பேசுறீங்க?
1: பூதப்பாண்டியில் இருக்கீங்க,
0: பூதப்பாண்டியில இருந்து சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: பெரிய பெரியவராலாம் சரி, பெரியவராலாம் சரி, தப்பு பண்ணுவாங்க, அதான் நம்ம திருத்த கொள்ள வழிதான் பார்க்கணும். திருந்திச்சு, அவங்க திருந்திச்சா நல்ல தப்பே பண்ண மாட்டாங்க, திருந்தலைன்னா அவங்க பழையபடி பிள்ளைன்னு தப்பு பண்ணுவாங்க.
0: அதனால ஒரு தவறை
1: பார்த்து
0: வச்சு நம்ம மதிப்பிட கூடாது, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி.
1: மதிப்பிடக்கூடாது.
0: அப்படின்னு சொல்லி.
1: அவங்க திரும்ப திரும்பக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்தா அவங்க திரும்புவாங்க,
0: திருந்துவாங்க.
1: திருந்திடுவாங்க.
0: அப்படி அப்போ நம்ம வந்து ஒரே ஒரு தவறை வச்சு மதிப்பிடாம அவங்களுடைய அவங்க திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு
1: வாய்ப்பு
0: சொல்லி.
1: கொடுத்துட்டு திரும்ப அப்படி கொடுத்தா திரும்பிடுவாங்க,
0: திருந்திடுவாங்கன்னு சொல்லி
1: திரும்ப
0: இருக்கிறீங்க.
1: திரும்பக்குள்ள வாய்ப்பு இருக்கு.
0: நன்றிங்கம்மா, இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேடம்,
0: அருமையா சொன்னீங்க.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், நான் தோனி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: குளச்சல்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: ஒரு செயலை வைத்து ஒரு மனிதனை முடிவு பண்ண முடியாது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அது எதுவா இருந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ. இப்ப ஒருவர் ஒரு பேனாக்காக நான்
0: கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், சொல்லுங்க.
2: ஒருவர் ஒரு நன்மை செய்யறார் அப்படிங்கறதுக்காக அவர்கிட்ட நன்மையை மட்டுமே எதிர்பார்க்க முடியாது.
0: அருமை, சூப்பர் சன், சூப்பர்
2: சன். எப்படி நன்மை மட்டுமே எதிர்பார்க்க முடியாதோ அதே மாதிரிதான் தீமையும் எதிர்பார்க்க முடியாது. ஹலோ.
0: சொல்லுங்க சார், கேக்குது, சொல்லுங்க. இணைப்பில்
2: அதே மாதிரி மனித இயல்புகள் தான், ஒவ்வொன்றும் மனித இயல்புகள். உங்களோட ஒரு தடவை தீமை செய்துட்டா கூட அந்த மனிதனோட தொடர்ந்து பயணிக்கலாம், ஆனா சற்று தொலைவோடு பயணிக்கிறது நல்லது,
0: நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்.
2: ஆமா, ஏன் அப்படின்னா அவங்களோட இயல்பு அதுவாக இருக்கலாம், அவங்க நம்மகிட்ட பழகிற விதமும் அது அவங்களோட இன்டென்ஷனும் அதே இருக்கு எப்பவுமே. ஆனா வந்து அப்படி இருக்கா, சில நேரங்களில் தெரியாம பழகியிருப்பாங்க. அதுவே நமக்கு சில தூரம் பயணிக்கும் போதே அடுத்த செயல் வந்து நமக்கு அதை வெளிப்படுத்திடும். ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டாம்,
0: ஏன்னா
2: இயல்பு, மனிதனுடைய இயல்பு எப்பவுமே வெளிப்பட்டுச்சே தான் இருக்கும்.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா, சூப்பரா சொன்னீங்க சார்.
2: இப்போ என்னுடைய இயல்பு என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும், ஆனா நான் உங்கள்ட்ட வந்து அதே இயல்போட பழகுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள்ட்ட எனக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த நோக்கத்தை சார்ந்து பழகியிருப்பேன். அப்போ நீங்க வந்து என்கிட்ட பழகும் போது என்னுடைய நோக்க ஒரு செயல் முடியாது, இன்னொரு ஆனா எப்போது
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார், நன்றி, இணைந்ததற்கு நன்றி. அருமை. அதாவது நேயர் சொன்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தவறு மட்டும் இல்ல, ஒரு நல்லது அவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு நேரத்துல செய்தாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்கள்ட்ட நல்லது மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது எப்படியோ அதே மாதிரிதான் ஒருத்தங்க தவறு செய்தாங்க அப்படிங்கிறது வந்து இவங்க ரொம்ப கெட்டவங்க, இவங்க எப்பவுமே தப்பு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு பார்வையை வந்து நேயர் முன் வச்சாங்க. தொடர்ந்து நேயர்களும் பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம் வணக்கம். மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார்.
3: மேடம், அதாவது ஒரு தடவை ஆனாலும் சரி, அரை தடவை ஆனாலும் சரி, தப்பு செஞ்சாச்சுன்னா தப்பு தப்பு தான்.
0: ஓ, அது உங்களுடைய
3: தப்பு. என்னது செய்ய போறீங்க? தப்பு பார்த்து செய்யணும், தப்பு செஞ்சாச்சுன்னா தப்பு தான், ஒரு தடவையா அரை தடவையா. அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துதான் செய்யணும். உடனே அந்த விட்டு கொடுத்தாச்சுன்னா அதுல ஒண்ணும் நடக்காது. தப்பு செஞ்சா தப்பு, தப்பே தான்,
0: தப்பு தப்பு தான்.
3: தப்பு செஞ்சவங்களை கொஞ்சம் பார்த்து தான் கண்காணிக்கணும்.
0: நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இல்லையா?
3: குற்றம்
0: குற்றம்,
3: நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம் தான்.
0: அருமை அருமை, நன்றிங்க சார், இணைந்ததற்கு நன்றி. நேர் அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை முன் வச்சாங்க. தவறு நம்ம வந்து தவறு செய்வது இயல்பு தான், இருந்தாலுமே ஏன் தவறு செய்யணும், கவனமாக இருக்கணும் இல்லையா? அப்போ தவறு தெரிந்தோ தெரியாமலோ எப்படி செய்தாலும் தவறு தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேர்

0: சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேர்களிடம் பேசலாம், நிறைய கருத்துக்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான்
0: சொல்லுங்க சார். நன்றிங்க சார், நன்றி, அருமையா சொன்னீங்க, நன்றி. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம், எந்திரன் திரைப்பட பாடலை தொடர்ந்து.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: திருச்சூர் ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22th ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായിരുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
3: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
2: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
3: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിക്കാവില.
4: പൺപലയിൻ പാസമിഹു നേയർകൾ ഗണ്യമുടൻ തരുകിന്ത നികഴ്ച്ചി പ്രതിഫലിപ്പ് நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும் நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: நேரம் 3:30. தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களோடு ஒருவரை அவர் செய்த ஒரு தவறை வைத்து முழுமையாக மதிப்பிடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நேயர்கள் அவங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் பார்வைகளையும் முன்வைத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம்.
7: முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமுத்து பேசுறேன்.
6: நலம் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
7: எல்லாரும் சேமமா இருக்கிறோம், மகிழ்ச்சி.
6: சொல்லுங்க.
7: அப்புறம் அந்த பாட்டுல சின்ன மாதிரி, தவறு செய்தவன் வருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் திருந்தி ஆகணும் சொன்னாங்க. ஒரு தடவை ஒருத்தர் ஒரு தப்பு செய்யறாங்க, தெரியாம செய்துட்டாங்க. தவறும் தப்பும் கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் அந்த காலத்துல அப்படி பாடிருக்காங்க, அது இருக்கட்டும். இருந்தாலும் அந்த தப்பு செய்தவங்களை வந்து நம்ம அதே அவங்கள சொல்லி சொல்லி ஜாட பேசி பேசி அவங்களை அந்த திரும்ப அவங்க

0: நடந்ததா. பாதை வந்து அவங்க பாதையை நல்ல பாதையை நடக்க விடாம நடக்க விடக்கூடாது நம்ம சமுதாயம் பாருங்க. ஏன்னா வந்து சரி குடும்பத்திலயும் சரி நட்பு வட்டத்திலயும் சரி அப்புறம் வந்து அக்கம் பக்கத்துலயும் சரி ஒருத்தர் ஒரு தப்பு செய்து அதே நாளும் பொழுதும் அவரை ஜாடை காட்டி பேசிட்டு இருக்கும் போது அந்த அது ஆனாலும் சரி பெண்ணாலும் போவாங்க. ஒரு தடவை செய்த தப்பு கண்டிப்பாங்களே இப்ப நாம அந்த பாதை செய்யறோம் போகக்கூடிய ஒரு போக்கு பரவாயில்ல.
1: சொல்லுங்க சார், கொஞ்சம் பிரேக்
0: செய்யும். அதனாலே வந்து தப்பு செய்தவங்களை வந்து நாம வந்து அதாவது அவங்க வருந்திக்கிடுவாங்க, அத அவங்க நினைச்சு அவங்க திருந்திக்கிடுவாங்க. ஆனா நாம நாளும் பொழுது அவங்க ஜாட பேசப்படாது, அவங்கள வந்து ஒரு மாதிரி அதாவது ஒரு குற்றவாளியை பாக்குற மாதிரி பாக்குற பார்வையெல்லாம் குறைச்சிட்டா அவங்க வந்து சரி சமுதாயம் நம்மள வந்து அன்னைக்கு நம்மள அப்படி பேசினாங்க இனிமே நம்மள வந்து அவங்க வந்து கோபத்தை கொடுப்பட்டு நாம வாழ்க்கை
1: அருமையா சொன்னீங்க, அருமை, சூப்பர், நன்றி நன்றி. நிச்சயம் அனையா சொன்னது வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்யும் போது அவங்கள நம்ம திருப்பி திருப்பி அந்த தவறையே நம்ம வந்து அவங்களுக்கு நினைவுபடுத்தும் விதமா பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வெறுத்து போய் என்ன ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னா இதென்ன மிஞ்சி போனா என்ன இவ்வளவு இப்படி பேசுவாங்க அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி அந்த தவறை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேயர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு கனிவோட ஒருத்தங்க கிட்ட நடந்துக்கிறோமோ அவங்க வந்து இவ்வளவு பெருந்தன்மையா நம்ம கிட்ட நடந்தாங்களே அப்ப நாம இந்த தவறை திருப்பி இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நேயர்களுக்கு இந்த எண்ணம் வந்து மக்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேயர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சோவலில இருந்து சந்திரா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: ஏமா, ஒரு தவறு செஞ்சா வந்து அதை வந்து திருப்பி நம்ம பண்ணணுமா அவங்கள? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமாமா, நான் சின்ன பிள்ளையில விளையாட போவோம் பாருங்கம்மா, அப்ப ஒரு பொண்ணு திரும்ப ஜாமானத்தை பாத்திரத்தை எடுத்துட்டு இருந்துக்கம்மா. எடுத்துட்டு வந்தோடனே எங்க அம்மா என்ன தெரியுமாமா சொன்னாங்க, இது உங்ககிட்ட இந்த அந்த பாத்திரம் கிடையாது, நீ இது ஏன் எடுத்துட்டு வந்தேன்னு என்கிட்ட கேட்டாங்கம்மா. இல்லம்மா, அது அழகோல இருந்துமா அதனால எடுத்துட்டு வந்தம்மா அந்த பொண்ணுகிட்ட கேட்காமன்னு சொன்னம்மா. சத்தியமாமா எங்க அம்மா என்ன அடி அடின்னு அடிச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன்னு அந்த பொண்ணுகிட்ட கொண்டு குடுன்னு சொன்னாங்கம்மா. நானும் அந்த பொண்ணுகிட்ட போய் போமாட்டம்மா எனக்கு பயமா இருக்குமா நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் நீ போகணும் நானும் வரேன் கூடுன்னு சொல்லி அம்மா கூட்டிட்டு போய் பொண்ணுகிட்ட உங்ககிட்ட இருந்து தெரியாம நான் எடுத்துட்டு வந்துட்டம்மா சாரிம்மா இன்னும் உண்மையில எடுக்க அந்தால நான் திருந்தினதாம்மா. யாருக்கு எந்த ஒரு பொருளையும் எடுக்க கூடாது அம்மா நம்ம அடிச்சு அன்னைக்கு இந்த பாடம் புகச்சுனாங்களேன்னு சொல்லிட்டு என் தப்ப அன்னைக்கு எங்க அம்மா திருத்தி விட்டாங்கம்மா. அதே போல யாருமே ஒரு ஒரு தப்ப செஞ்சா நம்ம அந்த தப்ப செஞ்சா அவளை திரும்ப சொல்லணுமா இந்த மாதிரி செய்யாதம்மா எடுக்காதம்மான்னு சொல்லணுமா. சொல்லிக்கிட்டு என்ன தெரியுமா, அதை திருப்பி திருப்பி அவங்கள நீ அந்த தப்பு செஞ்சியே இந்த தப்பு செஞ்சியே நம்ம வந்து அவங்களை திருப்பி திருப்பி நம்ம அவங்கள வந்து அது பண்ணக்கூடாது.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க.
2: அதுமா ஆமாம்மா, திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது. சொன்ன அவங்க மனம் எவ்வளவு வருத்தப்படும், அன்னைக்கு நான் பட்ட அனுபவம் எனக்கு தெரியுமா எங்க அம்மா திருத்தறனால. இப்ப எந்த ஒரு பொருளையும் நம்ம திருட மனுஷன் எவ்வளவு கோடியே இருந்தாலும் இல்ல அது வந்து நம்ம திருட மனசு வர மாட்டேங்குமா. அதே போல நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்து பணத்தை வந்து ஒரு 500 ரூபாய் கீழே போட்டுட்டாருமா. நான் எடுத்து பர்ஸ் என் பர்ஸ்ல என் பர்ஸ்ல இருந்து பார்த்தம்மா என் பர்ஸ்ல பணம் அப்படி இருந்துமா. அது அந்த அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டம்மா, அந்த சார் உங்க பணம் சார்ந்துமா. அது இப்படி யாருக்கு இருந்து நம்ம ஒண்ணு எடுத்தாலோ தப்பு செஞ்சாலோ அது நமக்கு டபுளா வந்து நமக்கு செலவாகுமா. அந்த அனுபவம் எனக்கு இருக்குமா, என் பொண்ணு வந்து சின்ன பிள்ளையில கொலுசு வந்து இந்த கொலுசு கீழே கிடந்து எடுத்தம்மா நானு. அதோட எல்லாத்துக்கையும் கேட்டேன், இது யாரோட கொலுசு இது யாரோட கொலுசு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதுல நான் வந்து எங்க மாமியார் வீட்டுல இருந்து அத்தை அத்தை இதை வந்து இந்த கொலுசு இங்க வச்சிருங்க, யார் வந்து கேட்டாலும் இந்த கொலுசை குடுத்துருங்கன்னு சொன்னேன். நான் வந்து திருச்சி போயிட்டேன்மா, திருச்சி போய் என் பொண்ணை போ சினிமாக்கு கூட்டிட்டு போயிட்டு சினிமா விட்டு மத்தியானம் வரல என் பொண்ணோட காலோட ஒத்த கொலுசை காணவே இல்லம்மா, காணவே இல்ல. அதனால யாரு பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, தப்ப வந்து திரும்பி நல்லபடியா வாழணுமா, அவங்க திருப்பி குட்டியும் காட்டக்கூடாதுமா. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடைய ரியல் லைஃப் வாழ்க்கையில் நடந்த எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்களை வச்சு நீங்க வந்து நேர்கள்ட்ட
2: அனுபவப்பட்டனால இப்ப எந்த பொருளுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேம்மா எவ்வளவோ. ஆனா செல்வம் என்கிட்ட நல்லதாமா இருக்கு, நல்லதாமா நான் இருக்கேன், ஆனா ஆசைப்பட மாட்டேன் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன். நம்ம அம்மா அன்னைக்கு திருத்தினாங்க,

0: நிச்சயமா.
1: அம்மா நீங்க சொல்லி கொடுத்தனால நான் அதை வந்து அது மாதிரி இப்ப வந்து பாதுகாப்பு பிள்ளையனே அதே மாதிரி வளர்த்துருக்கேன். நான் 10 பைசானாலும் எங்கிட்ட கேளுங்க, திருடி எடுக்க கூடாது. என் பிள்ளைங்க அதே மாதிரி வளர்த்துக்கம்மா.
0: ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பு.
1: நன்றி
0: நன்றி, இணைந்ததற்கு நன்றி. அருமையா வந்து நல்ல அழகான உதாரணங்களை வச்சு, வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை வச்சு நேயர் சூப்பரா வந்து நமக்கு சொன்னாங்க. எப்படி ஒரு தவறு நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அதை திருத்திட்டு அதோட விட்டுறணும், மே தவிர அதை திருப்பி திருப்பி நீ அன்னைக்கு திருடினவ தானே, நீ அன்னைக்கு இது பட்டதானே, அதை பண்ணத அப்படின்னு சொல்லும்போது, அதை வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது அது அந்த குழந்தைக்கு இன்னும் பாதிப்பை தான் அது ஏற்படுத்தும். இப்போ திருத்தணும், ஆனால் அதை வச்சு அவங்கள வந்து மதிப்பீடு செய்து இந்த குழந்தைன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல் குழந்தைய வளர்க்கும் போது குழந்தைகள் வந்து சமுதாயத்தில் ரொம்ப சிறப்பாக வளர்வார்கள், சமுதாயத்திற்கு பயனுள்ள குழந்தைகளாக வளர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர் அருமையா சொல்லிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து நேர்களிடம் பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மணிகண்டன், செட்டியார் பணம்.
0: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய கருத்து வந்து, ஒரு மனிதன் வந்து ஒரு தப்பு ஏதாவது செய்தானா, தவறு செய்தானா, அந்த தவறை வந்து திரும்ப திரும்ப அதை வராம இருக்கிறது அவரை மன்னித்து விட வேண்டும். அதான் என்னுடைய கருத்து. நன்றி மேடம். நன்றி
0: நன்றி. ஒரு தவறு செய்தாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி வராத அளவிற்கு மன்னித்து விடணும். ஒரு சிலர் வந்து அதையே சாக்கா பயன்படுத்தி திருப்பி திருப்பி தவறு செய்வாங்க. ஆனா அந்த தவறு நாம என்ன பண்ணணும்னா எடுத்து சுரைத்து அவங்களுக்கு வந்து திருத்த ட்ரை பண்ணணும். அதுக்கு மேல வந்து அவரவர் இஷ்டம் அப்படின்னா வேற என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து நேர்களை பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க
3: இருந்து? ஏற்படுது இல்லைங்க, 3 மணில இருந்து போன் பண்றாங்க, எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க, என்னங்க கொடுமை.
0: தொடர்ந்து நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க.
3: பரவாயில்லைங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, பொறுத்து போடுங்க. இப்ப என்ன சொல்றீங்க, தவறுகள் இழைக்கும் போது அதை வந்து கடந்து போகணுமா இதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானுங்க?
0: ஆமா, ஒரு தவறு அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக முழுசா அவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம மதிப்பிடலாமா அப்படின்னு?
3: அப்படி மதிப்பிட முடியும். ஒரு தவறுக்கு மதிப்பிடலாம், பல தவறுகள் பண்ணும்போது வந்து மதிப்பீடு குறைவு தானுங்க. ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு இவன் வந்துடுறா. யாரு இந்த தவற சுட்டிக்காட்டுறா பாருங்க, அவனுக்கு வந்தது பாத்தீங்களா?
0: நம்மளும்
3: தவற சொல் பண்ணலாம் அப்படிங்கிற தூண்டுதல் வந்துருது. மிகுதியா பேசிட்டே போலாங்க. தவற பண்றத ஏத்துக்கோ, ஒரு தவறு ஏத்துக்கலாங்க, பல தவறும் ஏத்துக்க கூடாதுங்க.
0: அருமை அருமை. நன்றி நன்றி. நீங்க யாரு இங்க இருந்து பேசுறீங்க சார், உங்க பேரு?
3: நான் தானங்க திருப்பூர் மாநகர் மன்னரை பார்த்து சேரங்க சாமி.
0: நன்றிங்க
3: சார்.
0: நன்றி. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். சிறுத்தை திரைப்பட பாடலை தொடர்ந்து.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அடே
2: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
6: இவ்வளவு சீக்கிரம் இருக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
5: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
6: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
7: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
6: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
9: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு இணையும் நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
10: அதாவது இவ்வுலகில் தப்பு செய்யாதவர்கள் யாருமே இல்லை. ஒருவர் தப்பு செய்தால் அவனை திருத்தி எழுப்ப வேண்டுமே தவிர அதை பற்றி சொல்லி அவனை மனமருந்து மனமருந்து மலர்களுக்கு அந்த தப்பை நாம் செய்யக்கூடாது.

0: ஒரு தவறுக்கு மன்னிக்கலாம், ஆனால் பல தவறுக்கு இதால் அவனை திருத்தி எடுக்க வேண்டுமே தவிர அவனை சுற்றி இருப்பவரும் கூட அந்த தவறை செய்தால் செய்வார்கள். அன்பால் தான் தவறை திருத்தி எடுக்க வேண்டுமே தவிர அவன் புரியும் அளவுக்கு பேசி அவரது மனத்தை திருத்தி நல்லவனாக பெயர் எடுக்க வேண்டும். தவறுதலாக கூட தவறு செய்யக்கூடாது. அப்படியே செய்தாலும் திருத்தி எடுத்து மனிதனாகிய நாம் ஆறறிவு படைத்தவர், அவர்கள் செய்யும் தவறை திருத்தி எடுத்தால் அந்த மனிதனுக்கே ஒரு அழகாகும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றிங்க சார், அருமையா சொன்னீங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. தெரியாம தவறு செய்தாலும் உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஆசிரியரா இருந்தாலுமே. அருமைங்க சார், அருமைங்க. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி நன்றி. ஒரு தவறு ஒரு முறை தெரியாமல் நடந்தது அப்படின்னா அந்த தவறை ஒத்துக்கிறதுக்கான ஒரு தைரியம் நமக்கு தவறு செய்தவங்களுக்கும் இருக்கணும், அதை மன்னிக்கிறதுக்கான மனப்பக்குவம் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர் அருமையா சொல்லியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சகோதரிக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கலின் ரமணன்.
1: உற்சாகமான காலை வணக்கங்களே, மாலை வணக்கங்களே பிற்பகல், சொல்லுங்க.
2: ஒருவரையும் தவற வைத்து அவரை மதிப்பிடலாமான்னு
1: கேட்டீங்க.
2: உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுடைய தவறுகளை தவறை பொறுத்துதாம மன்னிக்கிறது அவனுடைய மதிப்பு இருக்கு. உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து ஒரு தவறு செய்யணும்னா இன்னைக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு ஒரு உணவு செல்லணுமானா, ஒரு மனிதன் தன் பசிக்கா வேண்டி ஒரு இடத்துல போய் ஒரு உணவை திருடிக்கான்னு உண்டுமானா, அவனுடைய பசிக்கா வேண்டி கொண்டு திருடிக்காங்கிறதுக்காக அந்த மன்னிச்சிடலாம், அவனை வந்து மன்னிச்சு விட்டுறலாம். அதே மனிதன் வேற விதமாக ஒரு அல்லது ஒரு பெண்ணிடமோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதுகள்ல ஒரு தவறு செய்துட்டு நம்ம அதை மன்னிக்கிற மாதிரி அவனை மனித குணத்தை கேட்க முடியாது. அந்த தவறு எந்தெந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடக்குது, அந்த சந்தர்ப்பத்தை பற்றி நம்ம ஒரு மனிதனை மதிப்பிட

0: ஒரு ஏழை வந்து ஒரு ஒரு இடங்கள்ல போய் இருக்கிற நேரங்கள்ல ஒரு ஏழையா ஒருத்தன் இருந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அவனுக்கு ஒரு தண்டனையும், அதே இது ஒரு செல்வந்தர் அதே காரியத்தை செய்யும் போது அவனுக்கு வேறு விதமான தண்டனையும் சில இடங்கள்ல கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பணம் தான் மெயினா இருக்கு. உண்மையிலேயே அந்த மாதிரி இல்லாம தவறு எந்த அளவு என்ன தவறுங்கிறத பார்த்து அவனுடைய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அப்படி தவறுக்கு என்ன உள்ளவர்கள் இனி மேலாவது தெரிஞ்சு அந்த மாதிரி தவறுகளை செய்யாம மனிதனாக வாழ முற்படணும் என்னுடைய நிறைவேற்ற வாய்ப்பு அன்பு தவறு.
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையில
0: சொன்னீங்க.
1: நிச்சயமா நன்றிங்க சார், நன்றி இணைந்ததற்கு நன்றி. நீர் அருமையா இதுவரைக்கும் நம்ம பார்க்காத இன்னொரு ஒரு பார்வையில சொன்னாங்க, தவறினுடைய அளவை பொறுத்து அதுல பாதிக்கப்படக்கூடிய நபர்களுடைய இதை பொறுத்து, ஒருத்தர் பசிக்காக ஒரு உணவை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதும் இல்ல மற்ற மாதிரியான தவறுகளும் வந்து ஒன்னாகாது இல்லையா. இப்ப பாதிக்கப்படக்கூடிய நபருடைய அந்த வலி வேதனை அதை பொறுத்து தவறுகளுக்கு கூட மன்னிக்கலாமா எந்த அளவு மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்தை வந்து நேயர் முன் வச்சாங்க. தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க ஃபார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய ஃபார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
3: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
4: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
3: எப்படி?
4: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
3: இவ்வளவு ஈஸியா?
5: என்ன ஈசி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
6: வேணாம்ப்பா வேணாம்.
7: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
8: விவரம் அறிங்க, எச்சரிக்கை அறிங்க.
1: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். வணக்கம்.
9: ஒரு பொம்பளை ஏறும்போது மொபைல தவற விட்டு பேசி வாரியூர் அஞ்சு கிலோமீட்டர் கன்னியாகுமரி சந்திப்புல ஒரு ஸ்டாப் போட்டுக்கு போய் நிக்க அந்த மொபைல் அனாதே கிடைக்கும். எடுத்துக்கொண்டு எங்க ஜன்னல்ல வெளி பக்கத்துல வச்சுட்டு வீட்டாள்கிட்ட சொல்லிட்டு நான் போற கூடி இடத்துக்கு போயிட்டேன். பின்ன அவங்க மொபைல தவற விட்டவங்க அடிக்கடி பேசி அந்த நம்பர் நோட் அவங்க நோட் பண்ணி பேசிட்டே இருந்தாங்க மேடம். நான் வந்து இந்த மொபைல வாரியூர் ஸ்கூல் பக்கத்துக்கு எடுத்து வீட்டுக்காரதான் எடுத்து வச்சிருக்கோம், வெளியேதான் ஜன்னல் ஓரமா இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் வந்து எடுத்துருங்க வாங்கிருங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு கும்பிடு போட்டு வாங்கிட்டு
1: ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா.
9: அது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள மொபைல் தான், பெரிய மொபைல். அதுக்காக அது என்னத்துக்கு நமக்கு அந்த உடனே அந்த சிம் கார்டை கலக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. நமக்கு எதுக்கு மேடம்
1: அதெல்லாம்,
9: என்னதெல்லாம் இருக்குன்னே பாக்கல. வெளியே ஜன்னல் வச்சுட்டு அவங்க வந்தா குடுத்துங்க, நீங்க வீட்டாள்கிட்ட சொல்லிட்டு இந்த மொபைலுக்கு உரியவங்க போன் பண்ணா சொல்லிருங்க, இங்கதான் இருக்கு பக்கத்து வீட்டுல எழுத்தாப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிருங்கன்னு சொல்லி கொடுத்தேன்.
1: ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க, நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
9: நன்றிமா.
1: நேயர்கள் வந்து தவறு அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை வச்சு நிறைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. தொடர்ந்து திருடாதே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி. எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் நேயர்களுடன் இதுவரை ஒருவரை அவர் செய்த ஒரு தவறை வைத்து முழுமையாக மதிப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் நம்ம அருமையாக விவாதி நடந்தது. நேயர்கள் நிறைய பேர் அவங்களுடைய பன்முக கருத்துக்களையும் வந்து முன் வச்சாங்க. எப்படி ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறுதியாக நேயர்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களின் ஒரு கோர்வையா என்ன அப்படின்னா, நாம அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்க்கும்பொழுது அதை திருத்துவதற்கான வழியை பார்க்கணும் அப்படின்னும், நாம அந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னும் நேயர்கள் வந்து அருமையாக சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பில் நன்றார்ந்த நன்றிகள். தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தவிக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க

பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழக

0: அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: வணக்கம் நேயர்களே, இன்று பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். கடந்த 2014 அக்டோபர் மாதம் 2 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நமது நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் நகர்ப்புறங்களை வெளிப்படையான மலம் கழித்தல் இல்லாத இடங்களாக, அதாவது ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக மாற்றுவதும், நகராட்சி திட கழிவுகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதும் இதன் முதன்மை நோக்கங்களாக இருந்தன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2021 அக்டோபர் 1 நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம் 2 திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முக்கிய இலக்கு நமது நகரங்களை முழுமையான குப்பை இல்லா நகரங்களாக, அதாவது கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸாக மாற்றுவதாகும். இன்று வீதி வீதியாக சென்று குப்பைகளை சேகரித்தல், மக்கக்கூடிய மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தளித்தல் போன்ற நற்பழக்கங்கள் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன. வீடுகளில் தனி நபர் கழிப்பறைகள் மற்றும் சமுதாய கழிப்பறைகள் பெருமளவில் கட்டப்பட்டு பெண்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 திட்டத்தின் கீழ் பழைய குப்பை மலைகளை, அதாவது லெகசி டம் சைட்ஸை முழுமையாக அகற்றிவிட்டு அத்தலங்களை பசுமை பூங்காக்களாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. மேலும் நகரங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல் மற்றும் பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான திட்டங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் தரவுகளின்படி நகர்ப்புற திடக்கழிவு அகற்றும் திறன் கடந்த ஆண்டுகளில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. நவீன இயந்திரங்கள் மூலம் சாலைகளை தூய்மைப்படுத்துதல், கட்டுமான கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களும் இத்திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்க குப்பை இல்லா நகரங்களுக்கான நட்சத்திர தரவரிசை முறை, அதாவது ஸ்டார் ரேட்டிங் புரோட்டோகால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கழிவில் இருந்து செல்வம், அதாவது வேஸ்ட் டு வெல்த் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பிளாஸ்டிக் கழிவு மறுசுழற்சி மையங்கள் மற்றும் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தூய்மை என்பது வெறும் அரசாங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகவும் மாற வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் சாராம்சமாகும்.

ஜன் அந்தோலன் எனப்படும் மக்கள் இயக்கமாக இது மாறி கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தமான இந்தியா, சுகாதாரமான இந்தியா என்ற நமது கனவை நனவாக்க நாமும் நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்போம் என்று இத்தினத்தில் உறுதியேற்போம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேர்கள் எஸ்எம்எஸ் மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக கோகுலத்தில் சீதை திரைப்படத்திற்காக இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மேற்கு சூரப்பள்ளம் சண்முகம்.

வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம்.

வேண்டும், கனிமகளை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல். வடசேரி முத்து ராமு வேணி என்ற நேயர்களின் விருப்பமாக மாமன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களீது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பாரசாலை ராதாகிருஷ்ணன்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:30. இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானும் ஒரு பெண் திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு SMS மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பூதப்பாண்டி கீதா.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் எடுத்ததாக புதுமை பெண் திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.

நேரம் 4:45 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாத்தியார் விளை கிஷோர் என்ற நேயரின் விருப்பமாக பாலா திரைப்பட பாடல்.

0: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக தென்காசி பட்டணம் திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகர்கோவில் அபி.
1: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே,

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சிப் பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலக

கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: தேசிய ஊட்டச்சத்து வாரம். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: எல்லாருக்கும் வணக்கம். வைட்டமின் ஏங்கிறது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு வைட்டமின். ஸோ இது வந்து ஃபேட் சாலியபிள் வைட்டமின். இது வந்து அதிகமாக கேரட், கீரைகள் இதுலெல்லாம் அதிகமாக இருக்குது. எல்லா வகையான கீரைகள்லையும் இருக்குது, கேரட்லையும் இருக்குது, ஃபிஷ்ஷு இதில் எல்லாமே வந்து வைட்டமின் ஏ இருக்குது. இந்த வைட்டமின் ஏ பற்றி ஏன் நம்ம மெயினாக பேசுகிறோம் அப்படின்னா, இந்த வைட்டமின் ஏ வந்து நம்ம கரெக்டாக டைமில் குழந்தை பருவத்திலிருந்தே இதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நைட் பிளைண்ட்னஸ் அதாவது நிக்டலோப்பியா, நைட்டில் வந்து பார்வை குறைபாடு வர்றது, இந்த கண்டிஷனை நம்மளால் வராமல் தடுக்க முடியும். முன்னாடி இது ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ இந்த வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சியை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி இது கொடுத்துட்டு வர்றதுனால நம்மளால் வந்து அதை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். ஸோ வைட்டமின் ஏ வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு சுகாதாரத்துறையினால இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து 100,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் அதாவது மீசில்ஸ் வேக்சின் கூட ஓரலாக கொடுப்பாங்க. அதே இது 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு 5 வயசு வரைக்கும், 1 5 வயசு வரைக்கும் 6 மாதத்துக்கு 1 வாட்டி 2,00,000 இன்டர்நேஷ்னல் யூனிட் வைட்டமின் ஏ வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வந்து ரெகுலராக அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. இது வந்து வைட்டமின் ஏ குறைபாடை வந்து தடுக்கிறதுக்கு வந்து உதவும். வைட்டமின் ஏ குறைபாடு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா பைடாட் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலரில் தெரியும் நமக்கு. வைட்டமின் ஏ குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தெரியும், அது பைடாட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் திட்டு திட்டாக இருக்கும். ஸோ அது வைட்டமின் ஏ குறைபாடு. அது அதில் ஆரம்பித்து நைட் பிளைண்ட்னஸ், நிக்டலோப்பியா, லாஸ்ட்டு பார்வை திறன் இழக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த வைட்டமின் ஏங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து தடுப்பூசி போடும் போதே சுகாதாரத்துறையினரால் கரெக்டாக கொடுக்கப்பட்டு வருது. இதை ரெகுலராக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கேட்டு அது வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அயோடினும் நமக்கு வந்து தேவை. அயோடின் டெஃபிஷியன்சினால தான் வந்து தைராய்டு ஹார்மோன் குறைஞ்சி ஹைப்போ தைராய்டிசம் இப்போ நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஒபிசிட்டிக்கு ஒரு ரீசனும் இந்த ஹைப்போ தைராய்டு தான். ஸோ இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உடல் எடை ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும், அவங்களுக்குமே கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், முடி கொட்டும், பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும், கால் வீக்கம் போடும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கும். ஸோ இதுக்கு வந்து அயோடின் கண்டென்ட் உள்ள சால்ட்டு தான் வந்து இப்போது நம்ம கவர்மெண்ட்லேருந்தே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லா சால்ட்டையுமே வந்து அயோடைஸ்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அயோடின் ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணதுனால இது வந்து இப்போ ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற சால்ட் வந்து அயோடைஸ்டு சால்ட்டு தானா, அது வந்து நம்ம அயோடின் ஃபோர்டிஃபிகேஷன் பண்ண சால்ட்டு தானாங்கிறது வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும். ஸோ அயோடினும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜிங்க், இது வந்து மைக்ரோநியூட்ரியன்ட். ஜிங்குமே வந்து அதிகமான நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம், ஸ்கின் ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம். கால்சியம் வந்து நார்மலாகவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸுக்கு அந்த மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து குறையும் உடம்புல. நார்மலாகவே ஜென்ஸுக்குமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முட்டு வலி, ஆஸ்டியோ போரோசிஸ் இது எல்லாமே வந்து வரும், லேடிஸ்க்கும் வரும். ஸோ இதுக்கு வந்து கால்சியம் ப்ராப்பராக நம்ம டயட்டில் வந்து சேர்த்துக்கணும். கால்சியம், ஹை கால்சியம் உள்ள பால் எடுத்துக்கலாம் தினமும், அதுக்கப்புறம் ஃபிஷ் இதுலேயும் கால்சியம் இருக்குது. ஸோ கால்சியம் கண்டென்ட் உள்ள கீரை, ராகி இதிலெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் குறைபாடு வந்து தவிர்த்து இந்த மாதிரி இதில் வந்து ஏர்லியாக போய் மாற்றுறது வந்து தவிர்க்கலாம். இந்த கால்சியம் குறைபாட்டினால வர பாதிப்புகள் வந்து முன்னக்கூட்டியே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது நம்ம ப்ராப்பராக கால்சியம் இன்டேக்கில் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்க முடியும். கால்சியமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அதிகமாக அந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. எப்படின்னா 3 மாதத்துக்கு அப்புறம் 1 கிராம் கால்சியம் அவங்களுக்கு டெலிவரி, அப்புறம் டெலிவரி ஆகி 6 மாதம் வரைக்குமே தினமும் எடுத்துக்க சொல்லி நம்ம கொடுத்துட்ருக்கோம். கால்சியம் சப்ளிமெண்ட்

0: ஏஷன் கால்சியம் டேப்லெட்ஸ் எல்லா அரசு மருத்துவமனைகளும் இலவசமாக கிடச்சிட்ருக்கு. ஸோ அது வந்து எல்லா பொதுமக்களும் வந்து வாங்கி பயன்பெற்றுக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வைட்டமின் டியும் கால்சியம் ப்ளஸ் வைட்டமின் டி சேர்ந்த காம்பினேஷன் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எலும்புகளோட நலனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தந்தவர் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். தேகமெங்கும் முத்தமிட்டு வண்ண தேனிதழில் நீரெடுத்து சிரித்திடும் இந்த தென்றல். திருவிளையாடல் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், வரிகள் கண்ணதாசன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: வண்ணம் கொண்ட அழகான

காணவில்லாய் மைத்தீட்டிய கண்கள். நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

நினைவுகளோடு விழிகளில் நீ இருக்கும் வரை கனவுகளும் தொடரும். முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன்.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி வடக்கு சூரங்குடி எஸ் சுடலைமணி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்களில் மாவு பூச்சி கட்டுப்படுத்துதல். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: கேட்க தவறாதீர் நேர்.

என் அருகில் நீ இருந்தால் என்னாலும் பௌர்ணமியே. தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிர்.

0: இழப்புகளை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: காதல் தூறல் போட சட்டென வானவில்லாய் மாறியது மனம். பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: விட்டது மன்னா.
1: சரி புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது. சரி சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
1: சரி புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
2: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
1: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
2: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு?
3: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

சந்தோஷமாய் பறக்கிறேன் வானில் சிறகுகளாய் நீ இருப்பதால். சக்திவேல் திரைப்படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் காமக்குடியன்.

0: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 5:40. இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். கடலில் விழுந்த நீர்த்துளி போல் உன்னில் கலந்துவிட்டேன் காதலால். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை தேவா, வரிகள் பழனி பாரதி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

தழுவி செல்லும் காற்றிலும் உந்தன் நினைவே. மாயாவி திரைப்படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி, கல்பனா ராகவேந்தர் பாடிய பாடலுக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத், வரிகள் நாமுத்துக்குமார்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.

0: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
0: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்,
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
2: ஆசை ஊற்றெடுக்கும் போதெல்லாம் அணை போடுகிறது நாணம். என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக கார்த்திக் எம் சி ஜஸ் பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் தாமரை.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன் நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்று இரவு 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவக்குமார். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, செவ்வாழை சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடக்கு சூரங்குடி எஸ் சுடலைமணி அவர்கள். அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்களில் மாவுப்பூச்சி கட்டுப்படுத்துதல் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் வி ஆறுமுகம் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை, 10 மணிக்கு ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் என் ஆர் பிரசாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை 101 ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டாரச் செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். நாளை காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 7:35 தென்குமரி தேனிலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்திச் சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3.

மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், அதனைத் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். நாளை காலை 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி 8:35 3 in 1 தொடர்ந்து

0: 35க்கு 3 in 1. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் கேட்கலாம். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். பணி: இந்தியன் ரயில்வேயில் பொறியியல் பணி. பொதுத்துறை நிறுவனமான NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெடில் பணி. 11:02 ஏக்ஸூர் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஊட்டச்சத்தின் மூலம் ரத்த சோகையை தவிர்ப்போம். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். நாளை 12:55 திரையிசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. 1:55 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் குயில் பாட்டு. நாளை மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை. தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரையிசை. 7 மணிக்கு இன்னிசை நேரம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. A major rescue operation is underway after a multi-story building housing a student paying guest PG accommodation collapsed in Satyaniketan area of Delhi this afternoon. According to the All India Institute of Medical Sciences, AIIMS in New Delhi, 4 persons were brought to the trauma center for treatment. Of them, 1 person was brought dead, 2 persons are in critical condition and 1 was discharged. Meanwhile, the Delhi police has said that 6 persons have been rescued so far and shifted to hospitals. Several people are feared trapped. The police said during the local inquiry it was revealed that the building was 40 to 50 years old and some repair work was underway in the basement of the building when the incident happened. The Delhi Fire Service has deployed 18 fire tenders for the relief and rescue work at the location. The area where the incident occurred is close to the heart of Delhi University's South Campus and has several buildings, mostly housing student PGs, hostels and eateries. Delhi Lieutenant Governor Taranjit Singh Sandhu has directed all concerned agencies to work in coordination to ensure swift rescue efforts on the ground. Delhi Chief Minister Rekha Gupta in a social media post said an adjacent building has also been vacated as a precautionary measure and every possible effort is being made to safely rescue those trapped and provide immediate assistance to the affected families. Union Home Minister Amit Shah has said that a drug-free youth will play a crucial role in achieving the vision of a developed India by 2047. Mr. Shah was addressing a press conference at Panaji in Goa. He said the government has prepared a 3-year roadmap to make country drug-free by 2029. He said the roadmap will be based on a 4-pillar approach aimed at dismantling narcotics networks. Mr. Shah also highlighted the government's development efforts in Jammu and Kashmir. He said the Union Territory is now on the path of progress and development, while Naxalism is becoming a thing of the past under the Narendra Modi-led government. Meanwhile, the Union Home Minister has cut short his visit and left for Delhi following the collapse of a multi-story building in the national capital. Mr. Shah, who reached Panaji last night on a 3-day visit to Goa, his scheduled program to inaugurate newly constructed BJP state office building in Goa this evening was cancelled in the wake of the Delhi mishap. Vice President C.P. Radhakrishnan today urged students to stay away from drugs and restrict social media usage. The Vice President was addressing the Golden Jubilee celebrations of Geetanagar College at Guwahati in Assam today.
2: Our thoughts, our thinking, our actions should be controlled by one single factor, that is our own brain. Drugs should not

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 821 பணியிடங்களுக்கான குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 9ஆம் தேதியாகும். மேலும் பாரத ஸ்டேட் வங்கி தமிழ்நாட்டில் உள்ள 1516 பணியிடங்களுக்கான SBI ஜூனியர் அசோசியேட்ஸ் தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. TNPSC குரூப் 2A தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் அடங்கிய தேர்வு தொடர் டெஸ்ட் சீரீஸ் நடத்தப்படவுள்ளது. மேலும் SBI ஜூனியர் அசோசியேட்ஸ் தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நாளை தொடங்கப்படவுள்ளது. IBPS போன்ற இதர வங்கி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இப்பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் திறன் வாய்ந்த பயிற்றுநர்களைக் கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. மேலும் இத்தேர்வுகளுக்கு தயாராக தேவையான அனைத்து புத்தகங்களும் தன்னார்வ பயிலும் வட்ட நூலகத்தில் உள்ளன. மாணவர்கள் சுயமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் ஸ்டடி ஹால் வசதியும் உள்ளது. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான மென் பாடக்குறிப்புகள் https://tamilnadu-career-services.tn.gov.in/ என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் போட்டித் தேர்வுகள் குறித்து தகவல்களை பெற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோயில் என்ற டெலிகிராம் சேனலில் இணையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வி தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஜூன் 30ஆம் தேதியிலும் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி

பிரிவினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்றும் அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்சவரம்பு ஏதுமில்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மாணவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் முகாம் குறித்த அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் முகாம் நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இம்மாதம் 10ஆம் தேதியன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. எனவே அகஸ்தீஸ்வரம் தோவாளை வட்டத்திற்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டும் தங்கள் குறைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903000505.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
8: மெல்லிசை கேட்கலாம் நேர்களே. மெல்லிசையில் முதலில்
9: சுந்தர கீதத்தில் என தொடங்கும் ஆர் சுதர்சனம் இசையமைத்த பாடலை பாடுபவர் டாக்டர் M. பாலமுரளிகிருஷ்ணா. பாடலை இயற்றியவர் குஹன்.

0: குளித்துறை மறை மாவட்டத்தால் தொடங்கப்பட்டுள்ள ஃபாதர் ஜேம்ஸ் தொம்பர் கத்தோலிக்க பார்மசி கல்லூரி சுங்கான்கடை, இந்திய பார்மசி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்றது. 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 221200, மொபைல் 9025221200.
1: மெல்லிசையில் அடுத்து
2: தாமரை பூவினில் என தொடங்கும் இளங்கோவன் இயற்றிய பாடலுக்கு இசை ஷியாமலா சுவாமி, பாடலை பாடுபவர் தீபன் சக்கரவர்த்தி.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
3: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
2: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
3: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குவஹாட்டியில் கல்லூரி ஒன்றின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் நற்பண்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டினை தவிர்த்து ஆரோக்கியமான வளமான இந்தியாவை உருவாக்க பங்களிக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதையில்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி அகழாய்வுப் பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பூம்புகாரில் 3ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
7: அகழ்வாராய்ச்சி இந்த தொடங்கி வச்ச இந்த பீரியட்ல பார்க்கும் பொழுது இந்த பானை ஓடுகள் வந்து நிறைய தென்பட்டது. இந்த பானை ஓடுகள்ங்கிறது எர்த்வர்ம்னு சொல்லுவோம். அதுல 2-3 வகையா இருக்கு. அதெல்லாம் எடுத்து நாங்க ஆராய்ச்சியில அந்த இது டேட்டிங்ல அனுப்ப போறோம். ஒன்னு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள், அது வந்து அதோட வடிவம் நிறத்தை பார்க்கும் பொழுது

0: கட்டாயமாக அது ஒரு சங்க காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம். இரண்டு, பல நாடுகள் பல நகரங்களிலிருந்து வந்த பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப இது ஒரு வணிக நகரம், இது பல நாடுகளின் பண்பாட்டு நகரம், இது ஒரு கலை நகரம், இது ஒரு மாபெரும் பொக்கிஷமான ஒரு நகரம் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை அது கப்பல்ல இருந்து கூட கீழே விழுந்திருக்கலாமே, அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் நம்ம பார்க்கிற பொழுது பானை விடலாம். ஆனா அங்க போகும் பொழுது கல் செக்ஷன் சில இடங்கள்ல தென்பட்ட ஆதாரங்களையும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணிருக்கிறோம். பூம்புகாரில் கடல் அகழ்வாராய்ச்சி தொடரும், புதிய சரித்திரம் உச்சத்தை தொடும். மீண்டும் மீண்டும் தமிழர்கள் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தின் தாய்மொழியாக இருந்தார்கள் என்பதை உண்மை வெளிவரும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின் தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை பாதுகாப்பான கிடங்குகளுக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. நாகை மாவட்டம் சிக்கல் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வார விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 60,000 மேற்பட்ட தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வன்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார்.

0: வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தத்லா ஆஷிர்தா ராஜு இணையும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாங் யூ ஜி டிங் இணையை வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராஃப்டை வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
3: அக்கா. பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:40. தொடர்வது மனதில் நிறவை. முதல் பாடலாக பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஸ்வேதா குரல்களில்.
5: இதழோர புன்னகையாய்
6: இதழோர புன்னகையாய்
5: தேனூரும் பூந்தோட்டமாய்
6: தேனூரும் பூந்தோட்டமாய்
5: என்றும் உங்களுடன் உறவாடும்
6: என்றும் உங்களுடன் உறவாடும்
5: குமரி பண்பலை 101
6: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:42. திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதல் பாடலாக அருணாச்சலம் திரைப்படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை தேவா, வரிகள் பழனி பாரதி.

திரை செயல் எடுத்ததாக பிரியமானவளை இத்திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், வரிகள் வாலி

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: കലൈക്യാവില തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22-ാമത് ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായെത്തുന്നു സിനിമാ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
2: ആനിവേഴ്സറി മെഗാലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപയടച്ച് സ്വർണം.

0: ചെയ്യാം.
1: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളി കവില.
2: திரையிசையில் அடுத்ததாக காசி திரைப்படத்தில் பாடல் ஹரிஹரன் இளையராஜா குரல்களில். பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் மு மேத்தா.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் திங்கள் முதல் வியாழன் வரை நடைபெற்ற பேரவை நடவடிக்கைகளின்போது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட புதிய தலைமைச் செயலகம் அமைவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், காவல்துறை, உள்துறை, வேளாண்மை, பால்வளம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், துறை அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகளும் பிரதானமாக அமைந்தன. திங்கட்கிழமையன்று பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை ஏற்கனவே உயர்த்தி அறிவித்திருந்த 41 ரூபாயிலிருந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் கிராமத்தில் செமி கண்டக்டர் மற்றும் மின்சாதன உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கோயம்புத்தூர் நகரில் டிஜிட்டல் நிதி மையம் ஒன்று பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் திருச்சி மண்டலத்தில் பன்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும், 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடர் அமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் 196 புதிய துணைமின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளத்திற்கான புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் என்றார். மேலும் தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் நிறுவப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் விரைவில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உலகத்தரத்தில் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை பலர் தொடர்ந்து ரீல்ஸாக வெளியிடுகிறார்கள் என்று திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறிப்பிட்டதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகர், இதுகுறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அவையின் மரபு, விதி மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் திங்களன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, வேளாண்மை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். விவாதங்களுக்கு இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் பதிலளித்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். செவ்வாய்க்கிழமையன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்குவது, நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்வது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூல்

செய்வதை தடுப்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. திருவண்ணாமலையில் மலை அடிவாரத்தில் குடியிருக்கும் 1535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏ வ வேலு மற்றும் அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கொண்டு வந்து பேசினர். அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்களை காலி செய்யாமல் முறைப்படி அவர்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் என்றும், வீடுகளை காலி செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய வருவாய்த்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான திரு கே ஏ செங்கோட்டையன், அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும், விரைவில் நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதுடன் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அங்கு வசிக்கும் மக்களுக்கு

மற்றும் வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நியாயவிலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும், இந்த வகையில் முதல்கட்டமாக 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நகரப்பகுதிகளில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய் என்ற விலையில் வழங்கப்படும் என்றும் கூறினார். செவ்வாய் என்று பேரவையில் வீட்டு வசதித்துறை, கைத்தறி மற்றும் கதர்துறை, தொழிலாளர் நலத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திரு ராஜ்குமார், திரு விஜய் பாலாஜி, திரு முகமது பர்வேஸ், திரு மதன் ராஜா ஆகியோர் தாக்கல் செய்து அவரவர் துறை தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். புதன்கிழமையன்று விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூர் பகுதியில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதியை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2400 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், இதற்கான பணிகள் நடப்பாண்டிலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும், சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அவர் கூறினார். ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அன்றைய தினம் தெரிவித்த முதலமைச்சர், கடந்த 2021 ஆண்டு முதல் நடப்பாண்டு மே மாதம் வரையிலும் முந்தைய ஆட்சியின்போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டபோது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி வரவேற்றனர். புதனன்று பேரவையில் பால்வளம், மீன்வளம், கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி, திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டனர். அன்றைய தினம் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்று தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவையை நடத்திக் கொண்டிருந்த நேரத்தில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து, லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த பேரவைத் தலைவரின் இருக்கையில் ஒரு பெண் தலைவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறியபோது அமைச்சர்கள் உள்ளிட்ட அவை உறுப்பினர்கள் அனைவரும் மேசையை தட்டி வரவேற்றனர். அந்த நேரத்தில் பேரவைக்குள் வந்து தலைவர் இருக்கையில் அமர்ந்த திரு ஜே சி டி பிரபாகரும், திருமதி சத்யபாமா மாற்றுத் தலைவராக சிறப்பாக செயல்பட்டார் என்று கூறி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன், இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் என்றார். வியாழக்கிழமையன்று விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், அன்றைய தினம் பேரவையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும் கருத்து மோதல்களும், அதன் விளைவாக அவ்வப்போது எழுந்த சலசலப்பு, கூச்சல், குழப்பம், அமளியும் பேரவை நடவடிக்கைகளை சூடாக்கியது. சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும், புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும், 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் அன்றைய தினம் முக்கிய இடம்பெற்றன. அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை வியாழனன்று அறிமுகப்படுத்தி பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ் மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிப்பதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் வரவேற்று பேசியதையடுத்து,
குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அன்றைய தினம் பேரவையில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கைகளை முதலமைச்சர் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்பு

0: உத்தரவுகளை வெளியிட்டார். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசுகையில் அவையின் நடவடிக்கைகள் சூடேற தொடங்கின. திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி எழுந்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் தெரிவித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைத்த போது இரு தரப்பினரும் அவ்வப்போது எழுந்து ஒருவரை நோக்கி ஒருவர் ஆவேசமாக குரல் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் அமளி நிலவியது. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் இடையிடையே சலசலப்பும் கூச்சல் குழப்பமும் நிலவிய போதிலும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார்.
2: மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 2026 மாவட்ட வாழ்விட மேம்பாட்டு குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா, மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் மதிவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் வீடு வீடாக சென்று வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முத்தியால்பேட்டை ஊராட்சியில் இயங்கி வரும் நியாய விலை கடையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு நிலை குறித்து கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உங்களுக்கிடையே உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த குடியிருப்புகளுக்கு ஊராட்சியில் மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் இருந்து தினசரி விநியோகிக்கப்படும் குடிநீரில் குளோரின் கலந்து முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை, வீட்டில் உள்ள தண்ணீரினை குளோரின் பரிசோதனை செய்து தண்ணீரின் தரத்தினை உறுதி செய்தார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனை மற்றும் நத்தான் நல்லூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாலாஜாபாத் பேரூராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையம் மற்றும் அரசு சித்த மருத்துவமனையை பார்வையிட்டு மருத்துவரிடம் மையத்தில் சிகிச்சை வருபவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சையின் முறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மற்றும் உத்தரமேரூர் வட்டத்துக்குட்பட்ட கருவேப்பம்புண்டி, தினையாம்புண்டி மற்றும் களியாம்புண்டி ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உத்தரமேரூர் கருவேப்பம்புண்டி ஊராட்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டு மையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் குழந்தைகளின் வருகை பதிவேட்டினை ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளின் பராமரிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்து குழந்தைகளின் எடை, உயரம், ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் விவரங்கள் கேட்டறிந்தார். மேலும் கிராமத்தில் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் கொண்ட கர்ப்பிணி தாய்மார்கள், வளர் இளம் பெண்கள் விவரங்கள், அவர்களை கண்காணித்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டார். இவ்விவரங்களை தினசரி கைபேசி செயலில் பதிவேற்றம் இருக்கிறதா என்பதையும் பார்வையிட்டார். காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்பிராய்டரி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இம்மையத்தின் இயக்குநர் கருப்பசாமி கூறுகையில்,
3: காஞ்சிபுரத்துல எங்க பயிற்சி நிறுவனத்துல 39 வகையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில பயனடைந்தவங்க மட்டும் இதுவரைக்குமே 10,236 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த பயிற்சியில எல்லா வகையான பயிற்சி கொடுக்கிறோம். காஞ்சிபுரம் சுற்றுப்புற ஊரக கிராம பகுதியிலிருந்து நிறைய பெண்கள், ஆண்கள் எல்லாரும் வந்து இந்த பயிற்சியில கலந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து மத்திய அரசும் இந்தியன் வங்கி ஊரக சுயவளர்ப்பு பயிற்சி நிறுவனமும் முக்கிய காரணம்.
2: இதுகுறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில்,
4: என்னோட பேர் கோமதி, நான் காஞ்சிபுரம் சின்னயங்குளம் கிராமத்திலிருந்து வரேன். இந்தியன் பேங்க்ல வந்து சுயதொழில் நிறுவனம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஆரி சொல்லி தராங்க. ஆரியில ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஸ்டிச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரி

0: சொல்லித்தராங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இந்தியன் வங்கிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி.
1: என் பேர் வந்து சசிகலா. நான் வந்து இந்தியன் வங்கி தொழில் முயற்சி நிலையத்துல பயிற்சி கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து இலவச பயிற்சி. இதுல வந்து ஒரு தையல் தைச்ச பிளவுஸ்ல வந்து எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்றது, பிளவுஸ் டிசைன் எப்படி பண்றது ஆரியில அப்படின்றதெல்லாம் வந்து கத்துக் கொடுத்துருக்காங்க.
2: இதுவரை இடம்பெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கவுள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேசவுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலுள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 2 காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின் போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒலிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர்

0: நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும் துணை மேயர் நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல்டு வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 3700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தல்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங் யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷாஸ் ரெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாகப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி சிண்ட்ரலா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது.

0: உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாழை குலைத்தள்ளும் பருவத்தில் மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்டச்சத்துக்களான துத்தநாக சல்பேட், பெர்ரஸ் சல்பேட் 0.2%, தாமிர சல்பேட் 0.2% மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5 மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அழிக்க வேண்டும். பின் சுண்ணாம்பு 1-2 கிலோ ஒரு குழி வரை இடவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. வால் நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தைச் சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெற்பயிரை மிகவும் ஒத்திருப்பதால்

இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களை கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. அறுவடை கருவிகள் மூலம் வால் நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாகவும் பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலையிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. வால் நெல்லினை கட்டுப்படுத்தும் முறைகள்: விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாட்டு நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால் வால் நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வால் நெல் வளரில் உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசைட் களை கொல்லி 10 முதல் 15 மில்லிலிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கவும். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதியுள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களை நெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவி கொண்டு விதைக்கும் போது வால் நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களை நெல் விதைகள் சாதாரண நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களை நெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களை நெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வால் நெல் களையினை முற்றிலும் ஒழித்துவிடலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. செவ்வாழை சாகுபடி வடக்கு சுரங்குடி எஸ் சுடலைமணி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்களில் மாவு பூச்சி கட்டுப்படுத்துதல். அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி ஆறுமுகம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: நிலத்தில் விதைப்பது வெறும் விதைகள் மட்டுமல்ல, பல கோடி மக்கள் உயிர் வாழ காரணமாக விளங்கும் உணவு என்பதை உணர்ந்து தன்னலமற்ற தொழில் செய்யும் விவசாயிகளை போற்றி பாதுகாப்போம்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.

0: குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான வளங்கள் செழிப்பா இருக்கக்கூடிய பகுதியா இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சாகுபடி பண்ணுவாங்க. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா நெல் சாகுபடிக்கு உகந்ததா இருக்கும், சில இடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழை சாகுபடி, இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா பணப்பயிர்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாகுபடி பண்ணிட்டு இருக்க. இல்ல இல்ல, நாங்க கார்த்திகை வடலி பகுதியில நீங்க வந்து ரொம்ப வருஷமா விவசாயத்துல ஈடுபாடோட செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுவும் குறிப்பா வந்து செவ்வாழையில ஈடுபாடோட செய்யறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க?
1: ஒரு 25 வருஷத்துக்கு மேல் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆரம்ப காலகட்டங்கள்ல என்ன சாகுபடி பண்ணிட்டு இருந்தீங்க?
1: ஆரம்பத்துல நெல் விவசாயம் தான் பண்ணணும். அதன் பிறகு ஒரு வாழையும் தென்னையுமா போட்டோம். இப்போ தென்னைகள் எல்லாம் பெருசா வளர்ந்தோம்னா ஊடு பயிராட்டு செவ்வாழை சாகுபடி பண்ணும்.
0: அதாவது இப்ப தென்னைக்கு கூட வந்து ஊடு பயிரா செவ்வாழை சாகுபடி பண்ணிருக்கீங்க. சரியா, இப்ப எவ்வளவு இடத்துல சாகுபடி பண்றீங்க?
1: நாங்க ஒரு 2 ஏக்கர் பண்ணிருக்கோம்.
0: சரி,
1: கூடுதல் செவ்வாழைதான், அதை கொஞ்சம் ரூபா கிடைக்கும்.
0: சரி சரி. இப்போ தென்னை கூட வந்து ஊடுபயிரா சாகுபடி பண்ணும் போது அந்த நிலத்தை பண்படுத்தி தயார்படுத்த வேண்டிய இருக்குமே, எப்படி தயார்படுத்துவீங்க குறிப்பா அந்த செவ்வாழை சாகுபடி பண்றதுக்காக?
1: வந்து மற்ற பொக்கிளி சின்ன வண்டியை வச்சு சின்ன மரத்துல இருந்து 5 அடி இடைவெளி விட்டு அந்த இடையில தான் நாங்க வாழை போடுவது. 2 அடி ஆழத்துல கொண்டு வந்து வண்டி கண்ணு நட்டு தண்ணி பாய்ச்சி காலெல்லாம் பிடிச்சி தண்ணி பாய்ச்சி தான் அது. செவ்வாழை வந்து ஊடுபயிரா போடும் போது பொக்கிளின் தண்ணி தோன்றினாதான் நமக்கு அந்த வேர்கள் எல்லாம் தென்னை வேர்கள் எல்லாம் எடுக்க முடியும். நட்டபடி ஆட்கள் வச்சு செய்தா பெரிய நஷ்டமா தான் இருக்கும், ஆட்கள் தோண்டிக்கிடாது. அதனால நம்ம வந்து பொக்கிளின் தான் இது ரொம்ப உந்ததாட்டு இருக்கும்.
0: சரி, அது மட்டும் இல்லாம இப்ப தென்னை சாகுபடி பண்ணக்கூடிய பரப்புல பாத்தீங்கன்னா வாழை சாகுபடி குறிப்பா வந்து செவ்வாழை சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து பண்படுத்துறதுக்காக இயந்திரங்களை வந்து பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு ஆழம் வரைக்கும் தோண்டுவீங்க?
1: ஒரு 2 அடி ஆழம் தோண்டி தான் வைக்குது. கலையில ரொம்ப லேசா லைட்டா கலத்திட்டு குண்டு மட்டும் ஆழமா தோண்டி
0: வரப்பு உரங்கள்ல கலச்சி அந்த சரிப்படுத்திக்கிட்டு இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வாழை சாகுபடிக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கால் வைக்க வேண்டிய இருக்கும்.
1: ஆமா.
0: அதுக்கு பிறகு தென்னைக்கு தென்னை ஏற்கனவே இடைவெளி இருந்தாலும் அதுக்கு இடைப்பட்ட போறப்பல வாழை வைக்க வேண்டிய முக்கியமா இருக்கும். ஏன்னா தென்னிலிருந்து தேங்காய்
1: விழுற
0: வாழை குலை எல்லாம் முறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட நிலையில நம்ம ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் எவ்வளவு இடைவெளி விட்டு?
1: ஒரு 9 அடி.
0: சரி, நம்ம வாழையில பாத்தீங்கன்னா நிறைய ரகம் இருக்கு, இருந்தாலும் கூட செவ்வாழைய பிரத்யேகமா தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்?
1: செவ்வாழைக்கு கொஞ்சம் மார்க்கெட் நம்ம கேரளாவிலாம் ரொம்ப இழுப்பு இருக்கனால நமக்கு அது கொஞ்சம் லாபமா இருக்கு. மற்ற இதெல்லாம் ரொம்ப விலை குறவா இருக்கு.
0: அதனால
1: கொலவாழைக்கும் கல்யாணம் வைபவங்களுக்கும் கொலவாழைகள்லாம் ரொம்ப தேவைப்படுவதுனால அதனால லாபமா போகும்.
0: சரி, செவ்வாழை கண்டு தேர்ந்தெடுப்பு எப்படி செய்வீங்க?
1: இந்த யூடியூப்ல கண்டு பார்த்து தேர்வு பண்ணுவோம்.
0: கண்டு வந்து இப்போ தோண்டி எடுக்கிறதா இல்ல சந்தையில போய் வாங்கிட்டு வர்றதுனா?
1: இல்ல, தோண்டி தான் எடுக்கிறது.
0: கண்டு தோன்றதுக்கு பாத்தீங்கன்னா பிரத்யேகமா நம்ம தெரிஞ்ச கை தேர்ந்த ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாமே தெரியாது.
0: அதாவது செவ்வாழைக்கு வந்து நடுறதுக்கு முன்னாடி குழி அளவு ஆள் அகல உயரம் எவ்வளவு தோண்டி நட வேண்டி இருக்கும்?
1: ஒரு 2 அடி, 2 அடிக்கு 2 அடி தோண்டி நடுறது நல்லது.
0: சரி, நடுறதுக்காக குழி தோண்டிட்டீங்க நீங்க சொன்ன அளவுகள்ல, தோண்டின பிறகு அன்னைக்கே நடுவீங்களா இல்ல ஒரு நாள் விட்டு?
1: அது நமக்கு வாய்ப்பு போல, வேலை முடிஞ்சுனா ஒண்ணு நட்டுருவோம், இல்லைன்னா ஒரு நாள் போட்டு நடுவோம், அவ்வளவுதான்.
0: சரி சரி. அது நடுறதுக்கு முன்னாடி இப்போ வேற ஏதாவது அடி உரமா போட்டு?
1: அடி உரம் ஒண்ணும் போட மாட்டோம், மருந்து கலைக்கு அந்த உரிய முக்கிய நடுவோம். நட்ட பிறகு நம்ம காலையில முடி தண்ணி பாய்ச்சி ஒரு மாசம் கழிச்சு அதுக்கு சாணி உரமும் மற்ற ரசாயன உரமும் போடுவோம். போட்டு அதுக்கு முறைக்கு ஒரு மாசம் கழிச்சு பின்னும் ரசாயன உரம் போடணும். ஒரு 4 மாசம் கழிச்சு பின்னும் சாணி உரமும் போட்டு அப்படி 3 தடவை சாணி உரம் போடணும். போட்டா முளைக்கொள்ள வந்துடும் 9 மாசத்துல.
0: சரி சரி. மற்றபடி இப்போ வந்து ஏதாவது கால்நடை அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா?
1: கால்நடை தான் அடைக்க வேண்டியது, விலைகள் கிட்டி அடைச்சாதான் முடியும்.
0: என்னென்ன கால்நடைகள்னால எல்லாம் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு?
1: ஆடுகள், பசுமாடு
0: இதுகள்னால பாதிப்பு இருக்கு.
1: ஆமா ஆமா.
0: சரி, இந்த மாதிரிப்பட்ட கவனிப்பு முறையை நம்ம சரியா செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இப்போ வளர்க்கக்கூடிய நேரத்துல இடைப்பட்ட நேரத்துல களைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு?
1: ஆமா, களைகள் தான். களை வெட்டினா களைக்கொல்லி அடிப்போம். களைக்கொல்லி அடிச்சா நமக்கு கொஞ்சம் லாபமா இருக்கும், இல்லைன்னா ஆள் வச்சு வெட்டோம்னா சம்பளம் கூடும். வேலை கூலி கூடுதலா இருக்கனால களைக்கொல்லி அடிச்சா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும்.
0: சரி சரி. இப்போ வித்தியாசமா நமக்கு செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாதத்து பயிர்?
1: அது ஒரு 12 மாசம்,
0: கிட்டத்தட்ட 1 வருஷம்.
1: ஆமா ஆமா. 9 மாசம் கிடைக்கும், 3 மாசம், 80 நாள், 90 நாளையில.
0: அதாவது சில நோய்கள்னால பாதிக்க?
1: அதுக்கு நாங்க பீரோடான் அதெல்லாம் போடுவோம்.
0: என்னென்ன நோய்கள்னால பாதிப்பு வருது?
1: கட்டையில அடிக்கும், மஞ்சள் எல்லாம் அடிச்சுட்டு வரும். அப்படி 2 சீசன் வரும். இப்பெல்லாம் கொஞ்சம் இலக்கறிவு இந்த இயற்கை உள்ள இதனால கொஞ்சம் இலையெல்லாம் கட்டி இருக்க தான் செய்யும் எல்லா தோட்டங்களும்.
0: சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 1 வருஷம் ஆகக்கூடிய நிலையில எவ்வளவு நாளைக்கு 1 தடவை உரங்கள் அடிக்கப்பீங்க?
1: 3 தடவை சாணி வைப்போம், ஒரு 4 தடவை கூட மற்ற ரசாயனம் வரும். பாக்டம்பாசு, பொட்டாசு, வேப்பங்காய் பொண்ணாங்க எல்லாம் விரைச்சி 4 தடவை போட்டோம்.
0: சரி, இப்போ இந்த வாழையை பராமரிக்கிறது எப்படியா? பொதுவா வந்து தொடர்ச்சியா வளர்ந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இல்லைன்னா

0: ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கண்ணு கருத்துமா கவனிக்கக்கூடிய நுட்பத்தை சொல்லுங்களா?
1: அது வந்து இந்த கண்ணு புடப்பெல்லாம் வெட்டி விடணும், வெட்டி விட்டு அந்த மோசமான இலையெல்லாம் வெட்டி அகற்றணும்.
0: பக்க கண்ணெல்லாம் எத்தனை விடலாம்?
1: பக்க கண்ணு நமக்கு ரெண்டாவது வளரணும்னா ஒரு கண்ணு தான் விடணும்,
0: அதுக்கு பிறகு விடக்கூடாது.
1: ஆமாம் ஆமாம்,
0: சரி.
1: அப்போ நிறைய விட்டாச்சுன்னா எல்லாம் சத்து இது பண்ண முடியாது இல்லையா. எங்களுக்கு இப்போ மூணாவது வருஷம் வேலை போட்டு இப்போ ஏழைச்சி போட்டத்திருக்கு.
0: சரி,
1: எல்லாரும் ஒன்று ரெண்டுலேயும் இது பண்ண மாற்றிடுவாங்க. நாங்கள் தென்னா இப்போ மூணாவது வாழையுமே ஏழைச்சி போட்டத்திருக்கு. யாருமே மூணாவது அதிகம் விடறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க.
0: தென்னை கூட ஊடுபயிராக பண்ணுறதுனால என்ன நன்மைகள்?
1: தோப்பு சொந்தக்காரர்களுக்கும் லாபம், நமக்கும் விவசாயம் நடந்த போல இருக்கும். அவங்களுக்கும் தண்ணி அடைக்கணும், நம்ம அடைச்சி கொடுத்துருவோம். அதனால அவங்களுக்கு லாபம், நமக்கு லாபம். அதனால அவங்களும் சரி, செடிகளும் ரொம்ப அடையாது. மற்றபடி தோப்புகள்லாம் பார்த்தா ஒரே செடியாக தான் இருக்குது. இந்த மழை ஏதும் பெய்து ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் இந்த தோப்புகள் பார்த்தா நல்ல வெச்சமே இருந்தோன்னா அவங்களுக்கும் அது
0: மற்ற தோப்புகளை விட வித்தியாசமாக.
1: ஆமாம், வித்தியாசம். ஆமாம் ஆமாம். இப்போ சும்மா நம்ம நடந்து போகிறதுக்கும் இது எல்லாருக்குமே வசதியாக இருக்குது. தேக்கா வெட்டி பறக்கிறதுக்கும் எல்லாருக்கும்.
0: சரி, நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசனம் என்ன பாசனையா?
1: இது எங்களுக்கு ஆத்து பாசனம்.
0: தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த மாதிரி வாழை சாகுபடி பண்ணக்கூடிய நிலையில் கொல்ல தள்ள போகுது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும்?
1: அது பார்த்தாலும் தெரியும், கட்டாயில் அடிக்கும். அதுல இருந்து உடனே மாதிரி பொதி தான் வரும்.
0: இப்போ அதாவது கிட்டத்தட்ட 9 மாசத்துல பொதி தள்ள ஆரம்பிக்கும்.
1: ஆமா ஆமா. பிறகு கூட போடணும், அப்ப அந்த கலர் வரும். இந்த கலர் வந்தா தான் மார்க்கெட்ல கொஞ்சம் விலை கூடுதலாக கிடைக்கும். இல்லைன்னா அப்படி பச்சை அடிச்சுட்டு அந்த அளவுக்கு காயம் இருக்காது. அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த கூட போட்டாச்சுன்னா ரொம்ப கலராட்டு கல்யாண வைபவங்களுக்கெல்லாம் கெட்டியாச்சுன்னா பார்த்து ரொம்ப நல்லா. அதுக்கு அந்த குறைக்கு தான் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க.
0: நம்ம வாழையை பொறுத்த வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை சீப்புரைக்கும் அடக்கும்?
1: நமக்கு இப்போ 9 சீப்புரை அடத்துண்டு
0: அதிகபட்சம்.
1: ஆமாம்.
0: செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வளரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப உயரமாக வளரக்கூடிய மரம், வாழை மரம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டும் இருக்கும். காற்று இந்த மாதிரிப்பட்ட இதுகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக முட்டு கொடுக்கறது உண்டா?
1: இதை இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமாம் ஆமாம். ஏத்த வாழைக்கு தான் எல்லாம் கொடுக்குறது. இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்தா எல்லாம் ஒன்றும் நிற்க. வாழையில் நம்ம சும்மா அது பாட்டு ஏறி போனாலே போகல. அந்த அளவுக்கு தான் வாழை இருக்கும். ரொம்ப திடீர்னு முடியாது. புயல் அடித்தா தான் முடியும். மற்றபடி சாதா காத்துக்கெல்லாம் ஒன்றும்
0: நல்ல உறுதியானது.
1: ஆமாம் ஆமாம்.
0: இப்போ 3 மாசம் வரைக்கும் ஆகும் கொலத்தள்ள பிறகு அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ அந்த கொலை தள்ளுனதுக்கு பிறகு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காய்கள் எல்லாம் வெடிக்கக்கூடிய தன்மையை பார்க்க.
1: அது நம்ம ரொம்ப கூடுதலாக அந்த ரசாயன உரங்கம் போட்டதுனாலையும் வெடிக்கும், முதலினாலையும் வெடிக்கும், மற்றபடி வெடிக்காது.
0: இப்போ நம்ம செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் விற்பனை வாய்ப்பு எல்லாம் எப்படியா?
1: நல்ல மார்க்கெட் இப்போ நல்லா தான் இருக்கு,
0: நல்லா விற்க முடியும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி சரி. அதாவது
1: மற்றபடி கொலை எங்களுக்கு எல்லாம் நிறைய கொலை வாழை கல்யாணம் விட்டுகளுக்கெல்லாம் போகிறதுனால பரவாயில்லை.
0: பொதுவாகவே சொல்லுவாங்க வாழை சாகுபடியாளர்கள் இந்த செவ்வாழை சாகுபடி பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியாவது வித்து போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை செய்வாங்களே, அது எப்படியா?
1: அது நமக்கு கேரளா பக்கத்தில் இருக்கனால நமக்கு நிறைய கொலை கேரளா மக்கள் சிவப்பா வாங்கிட்டு போனாலும் நமக்கு அது விற்கிது. ரொம்ப மார்க்கெட்ல
0: எப்பவுமே டிமாண்ட் தான்.
1: ஆமா ஆமா. எப்பவும்
0: சரி.
1: இல்லை நேரம் கொஞ்சம் குறையும். மற்றபடி இப்போ நல்லா கோணம் அதை வச்சு நல்லா.
0: சரி. இப்போ நமக்கு வந்து விற்பனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம தோட்டத்திலேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா இல்லை நீங்கள் வெட்டி கொலைகளை விற்பனை தானா?
1: வெட்டியை இது மாதிரி இடைக்கும் கொடுக்கலாம், இல்லைனா மார்க்கெட்டு கொடுக்கலாம். மற்றபடி கொலை வளைக்கும் வரவில்லை. அதனால இப்படி அது கூடுதலும் கொலை வளைகளுக்கே போகும். இப்போ
0: அவசர நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தாங்க. செவ்வாழை அதிகம் விரும்பி வாங்குறாங்களா?
1: ஆமாம். அதனால தான் கொஞ்சம் லாபம் ரொம்ப. ஜோடிக்கு 3500, 4000 ரூபா
0: கிலோ. பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கி இடம் கொடுக்குறீங்கன்னா கிலோவுக்கு என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறது?
1: இப்போ 65 ரூபா, 4 காக்கிட்ட தான் வரும்.
0: சில நேரங்களில் நம்ம இயற்கையினுடைய சீற்றம் இந்த மாதிரி இயற்கையினுடைய பாதிப்புகள்னால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்ட அனுபவம் உண்டாயது?
1: ஆமாம் ஆமாம், இருக்கு இருக்கு. புயல் இருக்க 92 ஏதோ பயங்கர புயல் வந்து நிறைய இப்போ ஒன்றுமே நிறைய தள்ளி போட்டுரு. அப்படி எப்போ அறுவணும் சொல்ல முடியாது இல்லையா. திடீர்னு வரும், ஒரு சோளத்தை எப்படி அடிக்கும், சூறாவளி போல அடிக்கும், ஒன்றும் பண்ண முடியும்.
0: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வாழையை பொறுத்த வரைக்கும் வாழையில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகக்கூடிய நிலையில் அடுத்தது அதாவது இப்போ விற்பனை வந்து அமோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த நடவு எப்படி? அதே வாழை தானே?
1: சிலவே ஒன்றுலேயே இது பண்ணி அழிச்சிருவாங்க. சிலவங்க சில இடங்கள்ல ஒவ்வொரு மண் இதை பொறுத்தது. சிலையே 2 வாழை விட்டுக்கிட்டு இது நாங்கள் இப்போ 3வது வாழையுமே அழிச்சி போட்டதுக்கு.
0: சரி. அதாவது நீங்க வந்து தொடர்ச்சியா பராமரிப்பு கண்காணிப்பு சரிவர செய்ய முடியுது. இப்போ இந்த செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் செவ்வாழையில வந்து ஏதாவது நீங்க வாழை சார்ந்து உங்களுக்கு அனுபவம் அதிகம் இருந்தாலும் கூட ஏதாவது பயிற்சிகளோ இல்ல முகாம்களிலோ கலந்துகிட்டு புதுசா ஏதாவது வளர்க்கறதுக்கான நுட்பங்களோ கத்துக்கிட்ட அனுபவம் உண்டாயா?
1: நாங்க எல்லாமே இயற்கையெல்லாம் பார்த்தே தான். நம்ம எல்லாமே அனுபவம் தான்,
0: அனுபவபூர்வமா கத்துக்கிட்டதான்
1: நடைமுறைப்படுத்தி.
0: சரி. அதாவது இதுவரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நிறைவாய்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இல்ல ஒரு விவசாயத்துல ஈடுபடலாமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தா சரி, அப்படிப்பட்ட விவசாய ஈடுபாடோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய செவ்வாழை சாகுபடி அனுபவத்தின் மூலமா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்கய்யா?
1: ரொம்ப ஒழுங்கா பார்த்து

0: லாபந்தான், மற்றபடி ஏதோ ஏனாதானு செய்தா அது ஒன்றும் இது பண்ண முடியாது. அதுக்கு அப்பப்போ அதை டெய்லி கவனித்து அதில் என்ன நோய் இருக்குது பார்த்து அதுக்கு வேண்டிய உரங்களை போட்டு பார்த்தா தான் அது செவ்வாழைப்புறத்தில் வரும். இவங்க தண்ணி பாய்க்கணும், எல்லாமே கரெக்டாக செய்துட்டு இருந்தால் நல்ல லாபம் தான், மற்றபடி ஏனோதானா வராது.
1: இத்தனை வருஷமா நீங்கள் வந்து வாழை சாகுபடியில் ஈடுபாடோடு செய்கிறீங்க, இந்த வாழை சாகுபடி பண்ணதுனால ஏற்றம் தானே வாழ்க்கையில்?
0: ஆமாம், அதனால தான் நல்ல ஏற்றமாக தான் இருக்கும். நமக்கு நீங்கள் சொன்ன போதும் இருக்க இடத்த வச்சு அப்படி அதில் குழி தோண்டி அப்படி நட்டு அப்படி பராம வீட்டு பக்கத்துலேயுமே நல்லா கொலை போட்ட தான் செய்யும். அதனால ஒன்றும் இல்லை, அப்படி எங்கே வேணாலும் பண்ணலாம்.
1: அதாவது முயற்சியும் ஆர்வமும் இருந்தால் போதும்.
0: ஆமாம் ஆமாம்,
1: எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத.
0: ஆமாம்,
1: அந்த வாழை சாகுபடி பண்ணுறதன் வழி நீங்கள் தெரியப்படுத்து.
0: ஆமாம் ஆமாம், முயற்சி தான் முக்கியம், இல்லாமல் நம்ம இதை தூங்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது.
1: உழைப்பு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதற்கான பலன் கிடைக்கும்.
0: ஆமாம் ஆமாம்.
1: அதாவது இப்போ இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு, அதாவது குறிப்பாக செவ்வாழை சாகு அனுபவங்களை பற்றி நம்முடைய குபரி பண்பலி நேயர்களுக்காக அழகாகவும் தெளிவாகவும் பொறுமையாக நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.
1: இதுவரை செவ்வாழை சாகுபடி வடக்கு சூரங்குடி எஸ் சுடலமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி.
1: இதில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
2: கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ பயிலியது
1: சின்ன பிள்ளைங்க டியூஷன்ல படிக்கிற மாதிரி
2: இருக்கு. என் தம்பி குரல் மாதிரி
1: மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு.
2: ஏ தம்பி, என்னப்பா வீட்டு வாசல்ல வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்ன மாதிரியான ஒரு செய்கையில ஈடுபாடு காட்டுற?
1: ஏனே என்னன்னா, இது சின்ன பிள்ளைங்க மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சிறுதானிய பரப்புரையில தான் பிரபலமான ஆளுன்னு பார்த்தா பாடல்கள் பாடுறீங்க, இப்போ இலக்கியத்துல கூட பெரியாளா இருப்பீங்க போல இருக்கே.
2: தம்பி என்னப்பா பேசுற? என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்கு.
1: ஏனே எதுக்குன்னு இந்த குரலை சொல்றீங்க? நான் பேசினதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்னென்ன சம்பந்தம்?
2: நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று.
1: இன்னைக்கு இந்த மனுஷன் தப்பிக்க முடியாது போல இருக்க. ஏதோ இலக்கிய சம்பந்தமான புத்தகங்களை பூரா ராத்திரி புல்லா இருந்து படிச்சிருப்பாரு போல இருக்க. திருக்குறள் மடை திறந்த வெள்ள மாதிரில வருது.
2: என்னப்பா மனசுக்குள்ள யோசிக்கிறது? எனக்கு தெரியுதுப்பா.
1: அப்படி நான் என்ன யோசிச்சேன் அது சொல்லும் பாப்போம்.
2: என்னம்மா டீ கொண்டு வந்தவா அப்படியே நிக்கிற? என்ன அவருடைய பேச்சு சரியில்லையா? ஏன் ஓய் ஓய்ங்கிறது அவனுக்கு கைவந்த கலமா? அது அவனுடைய ரத்தத்துல ஊர்னதுமா? இத போய் பெருசுபடுத்திட்டு நம்ம தம்பி இல்லாமா டீய குடம்மா.
1: மதனி இதுல டீய வைங்க மதனி, நான் குடிச்சுக்கிறேன். ஏனே இன்னைக்கு என்னன்னு சாதாரணமா இருக்கிற மாதிரி இல்லாம இன்னைக்கு வித்தியாசமா இலக்கியங்களா பேசிட்டு இருக்கீங்களே
2: தம்பி. பரப்புரை அப்படிங்கிற ரீதியில சிறுதானிய ரீதியா தான்ப்பா அண்ணன் பரப்புரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த நிர்வாகஸ்தர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து தமிழ் ஆர்வலர்கள் கொஞ்சம் கூடுதலா வருவாங்க, அதனால நீங்க அந்த சிறுதானிய பரப்புரை கூட இலக்கிய ரீதியா ஏதாவது சொல்ல முடியுமா, திருக்குறள் சம்பந்தமா கூட நீங்க பேசலாம் அப்படின்னு சொன்னாங்கப்பா. பொதுவா சொல்லுவாங்களே நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு. அவங்க எனக்கு எவ்வளவோ பரப்புரைய கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி கடனா? இத நான் செய்யல அப்படின்னு சொன்னா இந்த குரலுக்கேற்ப நான் நடக்கணுமில்லப்பா.
1: ஏனே உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமேனே, வீட்டுக்கு வரக்கூடிய உங்களை எப்படி உபசரிப்பீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும்னே.
2: புரியுதா? இப்போ அதெல்லாம் இருக்கட்டு, தம்பி என்ன விஷயமா இப்ப வந்திருக்கிற அத சொல்லு.
1: ஏனே இன்னைக்கு வீட்டுல புட்டானே?
2: ஏ தம்பி, நீ என்கிட்ட தகவல் கேட்க வந்தியா, வீட்டை நோட்டம் போட வந்தியா?
1: ஏனே என்னன்னு உங்கள்ட்ட தானே கேக்குறேன்.
2: ஏ பிள்ளைகள் பரபரப்பா பள்ளிக்கும் கல்லூரிக்கும் புறப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குடுக்கறதுக்காக அனல் பறக்க மேசையில கொண்டு புட்ட வச்சு வச்சிருக்கா, பின்னால சாப்பிடலாம். இப்ப என்ன விஷயமா வந்த அத சொல்லு.
1: ஏனே நான் அவசரமா எதுக்கு உங்களை பாக்க வந்தோம்னா, இந்த பயிர் காப்பீடு பயிர் காப்பீடுன்னு சொல்றாங்களே, இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கெல்லாம் அப்படி என்னென்ன காப்பீட்டுல பலன் கிடைக்கும்?
2: என்ன தம்பி புதுமையான விஷயத்த கேட்ட மாதிரி கேக்குற? 2016 பிப்ரவரி மாசத்துல இருந்தே நெல்லுக்கேற்ற பயிர் காப்பீடு என்னமா இருக்கோ அதே மாதிரி ஒரு நடைமுறை தோட்டக்கலை பயிர்களுக்கு இருக்குங்கிறது உனக்கு தெரியாதா?
1: ஏனே உங்களுக்கு தெரியாதானே, இப்ப சமீபத்துல தானே இடம் வாங்கினேன், இப்பதான் விவசாயத்துல கொஞ்சம் ஆர்வம் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன், அதுவும் உங்க பரப்புரைகளை கேட்ட பிறகுதான். ஏனே என் நிலத்துல மரவள்ளி கிழங்கும் வாழையும் போட்டிருக்கோம்னே,

0: அந்த பக்கமா கண்ணன் வரும்போது, மரவள்ளி கிழங்கும் வாழையமா போட்டிருக்கீங்க, இதுக்கு தோட்டக்கலை துறை சார்பா பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு இருக்க, அது போட்டிருக்கீங்களான்னு கேட்டாம்னு. நாள் வேற நெருங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போனாம்னு. ஏய் கொஞ்சம் சொல்லிடேன்னு சொல்லி கேட்கும் போது உங்களை கை காட்டிட்டு போயிட்டாம்னே.
1: ஏ கண்ணனை பொறுத்த அளவுல அவன் வந்து ஆண்டாண்டு காலமா அனுபவிக்கிறான்பா. என்கிட்ட தான் ஆலோசனை கேட்டான், பக்குவமா சொன்னதுனால பணத்தை எண்ணிட்டு இருக்கான். இழப்பு வரும்போது மத்தவங்கெல்லாம் ஒரு சோர்வான நிலையில இருக்கும் போது இழப்பு வரக்கூடாதுதான், ஆனா சில வேளைகள இழப்பு வரும்போது கண்ணை காலரை தூக்கி விட்டுட்டுலாம் போறான்.
0: ஏனே அப்போ கண்ணனுக்கு பயிர் காப்பீடு திட்டம் பணத்தை கொடுத்திருக்கானே.
1: ஆமாப்பா, காப்பீடு அப்படிங்கறதே எதுக்கு? மனிதர்களுக்கு காப்பீடு பண்ணுவோம், தெரியுதுல உனக்கு?
0: ஆமாண்ணே, ஏதாவது எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்தா அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் இல்லண்ணே.
1: பாரு, மனிதர்களுக்குள்ள காப்பீட எவ்வளவு அருமையா சொல்றியோ, அதே மாதிரி பயிர்களுக்கு காப்பீடுங்கிறது நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணுமா எடுக்க கூடாதா?
0: கண்டிப்பா எடுக்கணும்னே. ஏனே இழப்பு அப்படின்னு வரும்போது எந்தெந்த இழப்பெல்லாம் எடுப்பாங்க?
1: தம்பி, திடீர்னு ஒரு காட்டாத்து வெள்ள மாதிரியான நிலை ஏற்பட்டு நம்ம பயிர் முழுமையுமே சேதப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அந்த காப்பீடு கை கொடுக்கும்.
0: சரி,
1: திடீர்னு ஏதாவது பயிர்கள் வந்து நோயினுடைய தாக்குதல், அந்த புறவு முழுமையுமே ஏற்பட்டு பயிர்கள் சேதாரம் ஆகி போச்சு, மகசூலுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னா காப்பீடு கை கொடுக்கும். வித்தியாசமான பூச்சிகள் அல்லது ஏற்கனவே மரச்சினை தாக்கக்கூடிய ஏதாவது விபரீதமான பூச்சிகள் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு மரச்சினை முழுமையுமே சேதப்பட்டு போனாலும் கூட நாம காப்பீடு செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னா கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. புரியுதா உனக்கு?
0: புரியுதுன்னு புரியுதுன்னு. இப்போ நம்ம தோட்டக்கலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் கடைசி நாள் என்னைக்குன்னே நான் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாக்கெட்ல ஏதோ ஒரு துண்டை எடுத்து படிச்சுட்டே இருக்கீங்களே.
1: தம்பி, கிடைக்க நேரத்துல நொடி பொழுது ஆனாலும் பயன்படுத்தணுங்கிறது அண்ணனுடைய ஆர்வம். இன்னைக்கு சாயங்காலம் இலக்கிய ரீதியான பரப்புரைப்பா, அந்த திருக்குறள்ல இருந்து ஒரு பாட்டை அப்படி ஞாபகப்படுத்தினே.
0: அதுக்கெல்லாம் இப்போ நேரமானே, வீட்டுக்கு ஒருத்தர் தகவல் கேக்குறதுக்காக வந்திருக்கேன், அத பத்தி சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, தம்பி கேட்டது கூட என் காதல விழுந்ததுப்பா. பயிர் காப்பீடு திட்டம், அதுவும் குறிப்பா தோட்டக்கலை பயிர்களான வாழைக்கும் மரச்சீனிக்கும் எப்பண்ணே கடைசி நாள் நான் கூட மனு செய்யணும் அப்படின்னு தானே கேக்குற?
0: ஆமாண்ணே.
1: செப்டம்பர் மாதம் 15 நாள் தம்பி மறக்காம காப்பீடு செய்யணும், இசேவை மையத்துல போய் காப்பீடு செய்துக்கலாம்.
0: சரி,
1: அல்லது உங்க பகுதிக்கு வரக்கூடிய உதவி தோட்டக்கலை அலுவலர் அல்லது தோட்டக்கலை வட்டாரங்கள் அப்படிங்கிற ரீதியில நம்ம மாவட்டத்துல 9 வட்டாரங்கள் இருக்குது பாரு.
0: ஆமாண்ணே.
1: தம்பி எந்த வட்டாரத்துக்கு உட்பட்ட நபர்ப்பா?
0: இல்லே, நான் அந்த வட்டாரத்துல குருந்தங்கோடுண்ணே.
1: குருந்தங்கோடு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கும், அங்க போய் தகவல்களை கேளு.
0: இல்லே, அங்க போகும்போது நான் என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம்?
1: தம்பி, உன்னுடைய நிலத்தினுடைய கச்சாத்து இருந்தா அதான், கரந்தித்த ரசீது இருந்தா அதை கொண்டுட்டு போ.
0: சரி,
1: பட்டா இருந்தா பட்டாவை கொண்டுட்டு போ. நீ என்ன பயிர் செய்யற அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய அடங்கல் இருந்தா கிராம நிர்வாக அலுவலகத்த அடங்கல் வாங்கிட்டு போ.
0: சரி,
1: உன்னுடைய புகைப்படம் கொண்டு போ.
0: சரி,
1: வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல் கொண்டு போ.
0: சரி,
1: ஆதார் அட்டை கொண்டு போ, குடும்ப அட்டை கொண்டு போ.
0: என்ன அப்போ மொத்தத்துல என்ன சார்ந்த எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போனோம்னு சொல்றீங்க?
1: நிலம் சார்ந்த, உன்னை சார்ந்ததா இருந்தாலும் கூட உன்னுடைய நிலம் சார்ந்த ஆவணங்களை கொண்டுட்டு போனோம், அலைபேசிய மறக்காம எடுத்துட்டு போனோம்.
0: எல்லாம் சரிதாமே, அலைபேசி எதுக்குன்னு?
1: ஏ அதுல ஒரு கடவுள் சொல் அப்படிங்கிற மாதிரி வரும்பா. இசேவ மையத்துல போய் பதிவு பண்ணும் போது கடவுள் சொல்ல சொல்லுங்கோ அப்படின்பா. அந்த நேரத்துல உன் அலைபேசி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு ஓடுவியா? என்னப்பா இது?
0: ஏனே நான் புதுசுண்ணே.
1: சரிப்பா சரிப்பா, இப்ப சொன்ன தகவல்களை மனதுல உள்வாங்கிட்டே அப்படி
0: ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டே.
1: வா வா, புட்டு அனல் பறக்குது பாரு. ஏய் தம்பிக்கு ஏத்தம்பழம் சாப்பிட மாட்டாமா? தம்பிக்கு அந்த அரங்குல கட்டி போட்டிருக்க பாரு பேயங்கோல, அதுல ஒரு 6 பழத்தை எடுத்துக்கொண்டு மேசையில போய்.
0: ஏ அப்பா, எங்க அண்ணன் பாரு, அவரு சாப்பிடுறது மாதிரி 6 பழத்தை கொண்டு வைக்க சொல்றாரு.

அமுதசுரபி இதுவரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் தோட்டக்கலை பயிர்களில் மாவு பூச்சி கட்டுப்படுத்துதல் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வி. ஆறுமுகம் அவர்கள்.
3: உயிரில்

இப்படின்னு சொன்னோம்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லாமல் வந்து கெமிக்கல் மெத்தடில் போகிறோம் அப்படின்னா இந்த மாவுப்பூச்சிகளாக வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ம்பாங்க, சிஸ்டமேட்டிக் பெஸ்டிசைட் அடிக்கணும், அதாவது மெட்டாசிஸ்டாக்ஸ், இம்யூனோக்ளோபின் அந்த மாதிரி சில வேதியியல் மருந்துகள் இருக்குது, அதை வந்து 1 ml பர் லிட்டர் அப்படிங்கிறதுல கலந்து அடிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த மாவுப்பூச்சிகளும் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் எந்த பூச்சி கண்ட்ரோல்னா ஒரு ஒருங்கிணைந்த அப்ரோச் எடுத்து இன்டகிரேட்டட் அப்ரோச், அதை வந்து இனக்கவர்ச்சி பொறிகள் மூலயமா வைக்கும்போது அந்த பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகி குறையும், பெண் பூச்சிகள்லாம் அதில் அட்ராக்ட் ஆகி குறையும். ஒன்று மாதிரி ஃபெரோமோன் ட்ராப்ன்பாங்க. இன்னொன்று வந்து வந்து எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், மஞ்சள் கலர் அட்டையை ஓட்டும்போது வெள்ளை ஈன்னு சொல்லிட்டு ஒயிட் ஃப்ளைலாம் சொன்னோம், அதெல்லாம் வந்து அந்த மஞ்சள் கலரில் அட்ராக்ட் ஆகி அதில் ஒரு மஞ்சள் கலர் இதை ஒட்டி அதில் கிரீஸ் ஆயில் கம் இந்த மாதிரி தடும்போது அதில் ஒட்டி அது குறையும். அந்த மாதிரி எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணும்போது நமக்கு சிறப்பானது கிடைக்கும். ஓகே, வெறும் கெமிக்கலை மட்டும் நம்பும்போது அது வந்து ஒரு கம்யூனிட்டி அப்ரோச் பண்ணாங்க, நம்ம தோட்டத்துக்கு அடிச்சிருவோம் பக்கத்து தோட்டத்துக்கு அடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பூச்சிகள்லாம் அங்கே போயிட்டு மறுபடியும் மருந்தோட வீரியம் குறைஞ்சால் மறுபடியும் நம்ம தோட்டத்துக்கு வந்துடும். அது மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாரும் பக்கத்து தோட்டங்கள்லாம் சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பூச்சிகளை வந்து இன்னைக்கு குறைக்கணும்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை நாரில் வெற்றியாளராகலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுவாமியார் மடம் சி கே சரவணன் அவர்கள். அமுத சுரபி தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், புதிய மர நடவிற்கேற்ற திட்டங்கள் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் கே நக்கீரன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றங்களை கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குவஹாத்தியில் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 44 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு குடும்பங்களின் மருத்துவ செலவை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 1,89,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதைவிட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோர்

கிராமப்புறங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் புருவான்ஸ்

0: டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீப்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. நேரலை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு மழலை செல்வங்கள், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420792722, முன்னிணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8903257039. அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903252739.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? என்னமா உங்க பேர் என்னது?
2: சர்ஜின்.
1: சர்ஜின், எந்த இடத்துல இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
2: காட்டு விளை மூலச்சல்.
1: ஓ, காட்டு விளை மூலச்சலா. சர்ஜின், என்ன பண்றீங்க? ஹலோ சர்ஜின், பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன படிக்கிறீங்க?
2: ஃபிஃப்த்
1: ஸ்டாண்டர்டா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க.
2: தென்னை நல்கிய குளிரல நீரும் இனிய என்பேன் இனியும் தமிழை என்னுயர் என்பேன் மேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
1: ஓ, இது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இயற்றின பாடலா? சரி, நல்லா சொன்னீங்க சர்ஜின். வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி.
1: பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த மழையை சந்திக்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? தூத்தூர்ல இருந்து. உங்க பேரு? சொல்லுங்கம்மா, என்ன படிக்கிறீங்க? மூணாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில? சொல்லுங்க. உங்களோட இணைப்பு தெளிவா இல்ல, சொல்லுங்க.
2: பயப்படாது.

0: பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த மழலை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என்னோட பேர் ஜோயினா.
0: எங்க இருந்துமா பேசுறீங்க?
1: காட்டாத்துறை.
0: காட்டாத்துறையில இருந்து பேசுறீங்களா? என்னமா படிக்கிறீங்க?
1: நான் 6th.
0: 6th படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்பே உலகு. கெடுப்பதும் கேட்டார்கே சார்ந்தே மற்று வாங்கி எடுப்பதும் எல்லாம் இல்லை. சேர்க்கரிய செய்வா தெரிய தெரிய சேர்க்கரிய செய்கலா தா. இந்த பொழுதின் பெருதுவக்கம் தன்மகனை சாந்தோனனை கேட்டதாய். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் உரிய பிறகு இனிய உளவாக இன்னாத சுரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
0: அவ்வளவுதானா? சரி, சூப்பர்மா, அழகா சொன்னீங்க எங்களுக்காக திருக்குறள், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரியா, நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
0: அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 890 325 7039.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറിയുടെ 22nd ആനിവേഴ്സറി സെലിബ്രേഷൻ ഇന്ന് വിശിഷ്ട അതിഥിയായി എത്തുന്നു സിനിമ സീരിയൽ താരം മേഘ്ന വിൻസെന്റ്.
3: ആനിവേഴ്സറി മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും.
2: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
3: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിക്കാവില.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை. அன்பு மழலை செல்வங்கள், இந்த நிகழ்ச்சியில் அழைக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257039.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101. பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:30. திரை இசை கேட்கலாம் நீர்களே. முதலில் ஐயா திரைப்பட பாடல், கே கே சாதனா சர்க்கம் குரல்களில். பாடலுக்கு இசை பரத்வாஜ், வரிகள் பா விஜய்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: திரையசையில் எடுத்ததாக வசூல் ராஜா MBBS திரைப்பட பாடல், கே ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை பரத்வாஜ், வரிகள் வைரமுத்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரையிசையில் அடுத்ததாக ஒரு நாள் ஒரு கனவு திரைப்பட பாடல் ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில், பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பழனி பாரதி.

0: அறிவிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: திரை இசையில் அடுத்ததாக பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் வைரமுத்து.

திரையிசை நிறைவாக பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடலுக்கு இசை வித்யாசாகர், வரிகள் யுகபாரதி.

மொழி வரி முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது புரிவது போதே கண்டேன். முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமே

0: கேட்டடுத்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. I am

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 9:15. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா.

0: இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-720-722, முன் இணைப்பு எண் 04-652, அலைபேசி எண் 890-325-7039. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமானம்மா.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: தூண்டில் மீன். இதுல வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல் மா, எஸ் டி பாலசுப்ரமணிய ஐயாவும் சுசீலாவும் பாடின. வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது அப்படின்னு இரவு நேரத்தில் எனக்கு
0: பாடல் கேட்டலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா, நன்றி.

0: ആകർഷകമായ സമ്മാനങ്ങളും
1: സെപ്റ്റംബർ 16 വരെ 500 രൂപ അടച്ച് സ്വർണം ബുക്ക് ചെയ്യാം.
2: തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, മെയിൻ റോഡ്, കളിക്കാവില.
3: பவானி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு வணக்கம். நாகர்கோயில் வடசேரி ராஜாமணி.
3: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
4: பட நீலமலர்கள். அந்த திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பேசுமணி முத்து ரோஜாக்கள், பிள்ளைகள் எல்லோரும் ராஜாக்கள். இந்த பாடல குமரி பொன்மலை 101 அனைத்து வேலைக்காரங்க கொடுங்கம்மா.
3: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
4: நன்றி.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க.
2: ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பு நேயர் படத்தலமலையிலிருந்து ஆனந்தராஜ்மா.
1: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
2: அம்மா, இந்த அடிமை பெண் படத்துல இருந்து அம்மா என்றால் அன்பு என்ற பாட்டை தான்.
1: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
2: வாழ்க்கமா.

0: பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: புன்னை நகர், ஜெய ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: படம் வந்து நெல்லிக்கனி. அத பாடல் வரி கவிஞர் கண்ணதாசன், தங்க கணேஷ் பாடியவர் ஜெயச்சந்திரன் வாழ்ந்தேராம். பாடி புது மனம் வந்தது அவர்களுடைய பாடல்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: நேர்களே, இதை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: அம்மா, எனக்கு முதலாளி பேசல. ஏரியின்
0: பாடல் வேணும். சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
1: நன்றி.

0: பவானி வருண்குமரி நிலா நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க ஐயா. என்ன? சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க ஐயா.
1: பாடசாலை.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: படம் அன்பு கரம்.
0: சரி. சரி, பாடல் கேட்டலாம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச காத்திருக்கக்கூடிய நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கரும்பு பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: இன்னைக்கு
1: மின்சாரம் பாடல், அழகி அண்ணி அனுபவம் எண்ணி அடிக்கடி திரித்தாலே ரகசிய பேச்சு அம்பலமாச்சு அதை எண்ணி தவித்தாலே குவக்குவா குவக்குவாம் போருக்கும் தந்தி அடிங்க
0: பாடல் கேட்டலாம். நன்றி.
1: ஆமா ஆமா.

0: இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பவனி வரும் குமரி நிலா. இந்த நேரலை நிகழ்ச்சி நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: படம் வேலாயுதம் பாடல் சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள் எல்லாம் இந்த பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: பவானி வரும் குமரின் நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: மணிகண்டன், செட்டியார் மரம்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு நான் சிவப்பு மனிதன் படத்துல இருந்து பெண்ணாள் சங்கீதம் பாடம் அந்த
0: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சிலின்ற காற்று தேகத்தில் பட்டு சிலாய்க்கக்கூடிய இந்த இனி இரவுல இணைஞ்சிருக்கீங்க. பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். ரொம்ப இனிமையான இரவு, ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில முதல் பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொட்டு வச்ச ஒரு வட்டணிலாதான் பாடலா காத்துட்டு இருக்கு. இதயம் படத்துல இருந்து கே ஜெயதாஸ் அவங்க பாடியிருக்காங்க. வாலி அவங்களுடைய அழகான வரிகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில தான் முதல் பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையிலையோடு. உங்களோட நான் சகா பார்த்திபன்.
2: பொட்டு வைத்த ஒரு வட்டணில குளி

எஸ் ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்ல. அவள் பேரை நானும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்ன ஆளும் அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்.

அவருடைய வரிகளில் உருவான பாட்டு தான் பொட்டு வைத்த ஒரு ஒட்ட நிலா பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த ஒரு நிலா பாடல் தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில் வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சில பாடல் காத்துட்ருக்கு. நிலாவேவா செல்லாதேவா அப்படின்னு மௌனராகம் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் என்னாலும் முன் பொன்வானம் நான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நிலாவை வா செல்லாதேவா அப்படின்னு எஸ் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பாடு நிலாவை படத்துல இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. மலையோரம் வீசும் காற்று மனசோரம் பாடும் பாட்டு கேட்குதா அப்படின்னு எஸ்பிபி அவங்களுடைய குரலில் வாலி அவங்களுடைய வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சில பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க எஸ் இலையோட.

11:16 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இருந்தால் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று நினைச்சேன் பாட்டு பாடிச்சேன் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையலையோட.

எஸ் அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ் உங்களுக்காக சிகரம் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அகரம் இப்போது சிகரமாச்சு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேஜிஎஸ் தாஸ் அவங்க பாடியிருக்காங்க வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில். கேட்கலாம், அணிஞ்சிருங்க இசையலையோட.

எஸ்காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புள்ளாங்குழலாச்சு அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாட்டு. அகரம் இப்போ சீரமாச்சு அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சோம். கே ஜெயசுதாஸ் அவங்களுடைய குரலில் 11:27 உங்களுக்காக அடுத்ததை ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேளடி கண்மணி அப்படிங்கிற படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ், நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பிபி அவங்களுடைய குரலில், பாவலர் வரதராஜன் அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ் ரைட், அந்த பாட்டு தான். மண்ணிலிருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாட்டு காத்துட்ருக்கு. கேட்கலாம், நெஞ்சிருங்க. இசையிலையோட எஸ் குடு நான் சகா பார்த்திபன்.

இது ரொம்ப அழகான பாடல், மண்ணில் இருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு அழகான பாடல்கள் காத்துட்ருக்கு, அதில் எதை முதல்ல ப்ளே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் கை போய் தொட்ட இடம் தான் புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல வாலி, அவங்களுடைய இஸ் வரிகளில் இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாமுன்னு வச்சுருங்க இசையிலையோடு.

எஸ் ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்ல, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு ரொம்பவே எல்லோருடைய உள்ளத்துலேயும் கேட்கும் போதெல்லாமே வந்து ஆமாம்ல அப்படின்னு நம்மளை கொஞ்சம் மூச்சு கொட்ட வைக்கிற ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஜே எஸ்தாஸ் மற்றும் உமா ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரங்கேற்று வேலை படத்திலிருந்து ஆகாய வெண்ணிலாவை தரை மீது வந்ததேனும் அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க 11:37.

அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலைதானோ அப்படின்னு ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு முடிச்சோம் இல்லையா. ஸ்ட்ரைட் உங்களுக்காக தெரிந்த அடுத்த பாடல் மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். புலமை பித்தன் அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஈரமான ரோஜாவிய படத்தில் தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம்

எஸ் 11:48 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட முகநூல் வாயிலாக நிறைய நேயர்கள் நினச்சிருந்தாங்க. அவங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே நேராக முகநூல் பக்கத்தில் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது பாபு முள்ளக்காட்டிலேருந்து சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி இனிய இரவணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் இதயம் படத்திலிருந்து ஒழித்த பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா பாடல், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி தொடர்ந்து முனிராஜ், இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து. மாதாவரம் வீரா ராகவன், மனதை தொட்டது வண்ண நிலா, மனதில் பட்டது பண்பலை உலா, நிகழ்ச்சி நிறை நிலவேவா, மயங்க வைக்கும் இசைத்தா, மயக்கும் பண்பலை தேன்பலா, மறக்க இயலாத பாடல் சந்திரகலா. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து, ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க சார். தொடர்ந்து புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சிவகுமார், இனிய இரவு வணக்கம், தர்மபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, பொட்டு வைத்த வட்டநிலா ஆரம்ப பாடலே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். தொடர்ந்து கலீல் அகமது, பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனி இர வணக்கம் சகா பார்த்திபன் அவர்களே அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கும் இனி இர வணக்கம் கலீல் அகமது அவர்களே. தொடர்ந்து ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நாமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எப்பொழுதும் போல நிகழ்ச்சி பாடல் தொகுப்பு சிறப்பு. அதோ எஸ்பிபி சார் மூச்சு விடாமல் பாடுவார், மண்ணில் இந்த காதல் அருமையான பாடல் தொகுப்பு அப்படின்னு இருக்காரு. ரொம்பவே நன்றி, எனக்கும் அந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும். தொடர்ந்து செல்வராஜ், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மணலிலிருந்து மாறன், வணக்கம் சகா ப்ரோ அவர்களே, நலமா? நானும் நலம். 11 மணிலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு அற்புதமான பாடல்கள் வழங்கி கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. அப்படியே விவத் பாரதி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக இந்த முகநூல் விருப்ப பாடல் வருவதற்கு ஏதேனும் தலைமை நிகழ்ச்சிக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு இருக்காரு. கண்டிப்பான முயற்சி பண்றேன். தொடர்ந்து பர்வதவர்தினி, அருமையான பாடல்கள் மௌனராகம் படத்தில் ஒழித்த நிலாவேவா பாடல் இரவில் கேட்க மிக அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து ஒழித்த பாடலும் மலையோரம் வீசும் காற்று பாடலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி, இவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பாடலும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்காகவும் அடுத்தடுத்த பாடல்கள் காத்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாம் என்ன பாடலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. 18 வயது இளம் இது மொட்டு அப்படின்னு ஒரு பாடல் இல்லையா, எஸ் அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் எனக்கு இரண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம்னு நினச்சிருங்க. எஸ் ஏரோட

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்க நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா, ஜென்டில்மேன் படத்திலிருந்து உசிலம்பட்டி பெண்குட்டி முத்துப்பேச்சு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. ஷாகுல் அமீத் மற்றும் ஷரோலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகவரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

காரு வச்சு அழைக்க

தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்க

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான், எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: அரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.

வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருந்தாது, அப்பா வாழ்வது பொருந்தாது. வாடகை சோபா இரு.

கட்டால் தெரியும்,

0: வந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வேதமோ.

பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க வா பூவாயே. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வருந்தவனே. கேணி கேணி திருவள்ளி கேணி, கேட்டு பாரு நீதான் முதல் போலி. சலசு பழசான கிடைக்காது ருசிக்காது, அழகு கரமான அதுக்கேது கிடைக்காது.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நம சிவாய என சொல்வோம் எனும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் டி ஆர் மகாலிங்கத்துடன்

நேரம் 4:05. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கந்தன் கருணை திரைப்படத்திற்காக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடல் எஸ் ஜானகி மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் ரேணுகா அவர்கள் குரலில்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். ஸ்ரீபெரும்புத்தூர் நாகேஷ் நாகஸ்வரம், மேல்சனக்குப்பம் ஜி முனுசுவாமி தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காலஹரணா எனும் பாடல், சுத்த சாவேரி ராகம், ரூபகம் தாளம், தியாகராஜர் சுவாமி சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆனந்தநாதம் ஆடுவார் எனும் பாடல், பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம், இசை நீலகண்டன் சிவன்.

4:35 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கதி என்னும் பாடல், நாட்டபைரவி ராகம், ஆதிதாளம், டி மகாதேவன், சாகித்யம்.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 5 மணி. வவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக MS சுபலட்சுமி அவர்கள் குரலில் காசி விஸ்வநாத சுப்ரபாரதம் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

ಕಿವಿ ಬದಾನಿ ಸಜ್ಜನ ತರಿದ ನೀ ಗಿಡ ತಂದಗ ನಿಮಿತ ಗಿಡಗ